0: அருகோயே இருக்கின்ற தாராபுரம்
1: இங்கு அலங்கார

புலரும் பொழுதில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி ராதா விஸ்வநாதன் குரலில் சாவித்ரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2005

7 பராபவரிடம் ஆடி மாதம் 25 தேதி 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நல்ல ஒழுக்கம் நன்மைகள் விளைவதற்கான விதை போன்றது. தீய ஒழுக்கமோ எப்போதும் துன்பமே தரும். குறள் எண் 138 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: நன்றிக்கு வித்தாதும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்.
0: நல்ல ஒழுக்கம் நன்மைகள் விளைவதற்கான விதை போன்றது. தீய ஒழுக்கமோ எப்போதும் துன்பம் தரும். குறள் எண் 138 அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் ஒளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி எல் பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படிங்கிற தலைப்புல பேசிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் இன்று ஒடிசா மாநிலத்தின் தௌளி குகைகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். பிற்பகல் 12:00

பத்துக்க ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்று தலைப்பு, உங்களுக்காக நீங்கள் செய்த முதல் சேமிப்பு என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஸ்நேகிதிகள் பேசியிருக்கிறீங்க. பிற்பகல் ஒரு மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள்.

அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், அதனைத் தொடர்ந்து குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றியும் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள். பிற்பகல் 3:02 திரையறிவி நிகழ்ச்சி.

ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். அதனை தொடர்ந்து குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றியும் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள். பிற்பகல் 3:02 திரையருவி நிகழ்ச்சி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும்.

மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். இன்று உணவும் அறிவியலும்.

இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், இரவு 9 இடைவிடா இசை மழை. இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று 10 பாட்டு பகரும் தமிழர் வாழ்வியல் பற்றி கேட்கலாம். இரவு 10 சுகமான ராகங்கள் என்று திருநெல்வேலி KTC நகர் என் ஜெயராமன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். நேர்களே, இன்றைய ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். இன்றைய நேரலை நிகழ்ச்சிகளில் நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். 2561132 அல்லது 2561133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா, தொலைபேசி வழியில் கூப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. குக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் எங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9443360794.

0: உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை உண்ணம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேர்களை உங்கள் இமையில் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:26. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அனைவரிடத்திலும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களை நேரம் சரியாக காலை 6:38 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வாழ்க்கையில் உயர்வான மாற்றம் தேவை என்றால் முதலில் நம் சிந்தனையில்தான் மாற்றம் தேவை.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: இயற்கை முறையில் பயிர் சாகுபடி செய்யும் பொழுது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்படும் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவையும் நாம் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவையும் கருத்தில் கொண்டு உரமிட வேண்டும். இயற்கை உரங்களை முடிந்தவரை அடியுரமாக பயன்படுத்துவது சிறந்தது. இதனை கடைசி உழவின் போது மண்ணில் இட்டு மண்ணுடன் நன்கு கலந்த பிறகு பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். கால்நடைகளிலிருந்து பெறப்படும் குறிப்பாக சாணம், கோமியம் மற்றும் எஞ்சிய தீவனங்களின் பகுதிகளை சேகரித்து குவியல் அல்லது குழி முறையில் மக்கச் செய்யும் போது கிடைப்பது தொழு உரமாகும். நன்கு மக்கிய தொழு உரத்தில் 0.5% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் மற்றும் 0.5% சாம்பல் சத்தும் இருக்கும். பயிர் சாகுபடியில் நன்கு மக்கிய தொழு உரத்தை பயன்படுத்த வேண்டும். மக்காத மற்றும் பாதியளவு மக்கிய தொழு உரங்களை பயிருக்கு இடுவதால் பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதுடன் களைகள் மற்றும் பூச்சி நோய் தாக்குதல் அதிக அளவில் தென்படும். ஒரு ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும். எண்ணெய்

0: வித்து பயிர்களான கடலை, தேங்காய், எள்ளு, வேம்பு, புங்கம் ஆகியவற்றின் விதைகளிலிருந்து எண்ணெய் பிழிந்து எடுத்த பிறகு கிடைக்கும் எஞ்சிய கழிவுகளை புண்ணாக்கு என்கிறோம். இந்த புண்ணாக்குகளில் அதிக அளவு தழைச்சத்தும், குறிப்பிடத்தக்க அளவில் மணிச்சத்தும், சாம்பல் சத்தும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கும். இந்த தாவர புண்ணாக்குகள் மண்ணில் இட்ட பிறகு நைட்ரேட்டாக மாறி பயிர்களுக்கு தழைச்சத்தை மெதுவாக வெளியிட்டு பல நாட்களுக்கு பயிர்களுக்கு அளிக்கும். ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ புண்ணாக்குகளில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து அடிவுரமாக இட வேண்டும். மக்கக்கூடிய அனைத்து வகை பயிர் கழிவுகளையும் குழியில் சேகரித்து அதனுடன் அசோஸ்பைரிலம், ரைசோபியம், அசட்டோபாக்டர், குளுக்கான், நீலப்பச்சை பாசி மற்றும் அசோலா, பாஸ்போபாக்டீரியா, பேசிலஸ் வகை பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிரிகளைக் கொண்டு பாதுகாப்பான சூழலில் மக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை உரமாகவும் மண்ணின் தன்மையை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மக்கு உர தொழில்நுட்பமாகும். மக்கு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவு நாம் பயன்படுத்தக்கூடிய பயிர் கழிவுப் பொருட்களுக்கு ஏற்ப மாறுபடும். மக்கு உரத்தை அனைத்து வகை பயிர்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயிர் செய்வதற்கு முன்பு அடியுரமாக இட வேண்டும். மண்புழு உரம் என்பது பயிர் கழிவுகளை அல்லது எளிதில் மக்கக்கூடிய கழிவுகளை மண்புழுக்கள் உணவாக உட்கொண்டு வெளியிடக்கூடிய எச்சமாகும். ஒவ்வொரு மண்புழுக்களும் 0.5 முதல் 0.6 கிராம் எடை கொண்டவையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அதனுடைய எடைக்கு நிகரான அளவு கழிவுகளை உரமாக வெளியேற்றும் தன்மை கொண்டவையாகும். மண்புழு உரத்தில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளும் வடிவத்தில் இருக்கும். எனவே மக்கக்கூடிய கழிவுகளை சேகரித்து மண்புழுக்களை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரித்து ஒரு ஏக்கருக்கு 2 டன் என்ற அளவில் பயன்படுத்துவதுடன் பயிரின் விளைச்சலையும் அதிகரிக்கலாம். பருத்தி, தக்காளி, துவரை போன்ற பயிர்களுக்கு இடையே செண்டுமல்லியை கவர்ச்சி பயிராக பயிரிடுவதால் பச்சை காய்ப்புழு கட்டுப்படுத்தப்படும். பருத்தி, நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கிடையே சோழ பயிரை கவர்ச்சி பயிராக பயிரிடுவதன் மூலம் குருத்துயி தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். முட்டைக்கோசு, பூக்கோசு போன்ற பயிர்களுக்கிடையே கடுகு கவர்ச்சி பயிராக பயிரிடுவதன் மூலம் வைர முதுகு பூச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. பருத்தி வயல்களில் வெங்காயம், பூண்டு போன்ற கவர்ச்சி பயிர்களை பயிரிடுவதன் மூலம் இலைப்பேன் கட்டுப்படுத்தப்படுகிறது. பருத்தி, தக்காளி, நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கிடையே ஆமணக்கு பயிரை கவர்ச்சி பயிராக பயிரிடுவதன் மூலம் புரூட்டூனியா புழு கட்டுப்படுத்தப்படுகிறது. தக்காளி, வெண்டை, மிளகாய் மற்றும் கொடிவகை காய்கறி பயிர்களுக்கிடையே தட்டைப்பயிறு கவர்ச்சி பயிராக பயிரிடுவதன் மூலம் வேர் முடிச்சு நூற்புழுக்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது. வேளாண்மைதான் நமது நாட்டின் முதுகெலும்பு. அதற்கு துணை நிற்கும் தேவதைகள்தான் தேனீக்கள் என்றால் மிகையல்ல. அயல் மகரந்த சேர்க்கைக்கு தூண்டுகோலாக இருக்கும் தேனீக்கள் இன்று விவசாயத்தில் கண்டகண்ட பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பால் அழிந்து வரும் நிலையில்தான் உள்ளது. மக்காச்சோளம், சோளம், ஏலக்காய், கொய்யா, பப்பாளி, தக்காளி, பாகல், பூசணி, மாங்காய், பருத்தி உள்ளிட்ட பயிர்களில் தேனீக்கள் வளர்ப்பால் 30% முதல் 40% வரை மகசூல் கூடும். தேனீக்கள் சரிவர இல்லாத காரணமாக இந்த பயிரில் தற்போது வழக்கமாக பெறும் மகசூலில் 60% குறைகிறது. தேனி வளர்ப்பு என்பது விவசாயத்தில் சிறிய தொழில்நுட்பம்தான். அதை அவரவர் பண்ணையில், தோட்டங்களில் தேனி பெட்டி வைத்து வளர்க்கலாம். தேனும் கிடைக்கும், மகசூலும் அதிகரிக்கும். ஒவ்வொரு பூவிலும் மதுரமும் மகரந்த தூளும் இருக்கும். பூசணி, பாகற்காய், சுரைக்காய் போன்ற பயிர்களிடம் ஆண் பெண் பூக்கள் தனித்தனியாக இருக்கும். ஆண் பூவில் உள்ள மகரந்த தூளை எடுத்துக்கொண்டு அதை பெண் பூவில் உள்ள சூழ்முடியில் வைக்க வேண்டும். இந்த வேலையை மிகச் சரியாக செய்பவை தேனீக்கள். அவ்வாறு செய்யும் போது விதை உருவாகி பூ நிலைத்து நிற்கும், உதிராமலும் கொட்டாமலும் இருக்கும். இந்த வகையில் கூடுதலான மகசூல் கிடைக்கும். எனவே தேனீக்கள் வளர்ப்பை கிராமங்கள் மட்டுமன்றி நகரங்களிலும் வளர்க்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம், மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக

0: ₹266 கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக ₹1,350 கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக ₹1,525 அதிகபட்ச விலையாக ₹2,000 வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக ₹2,600 கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 66% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாப்ரிலி ஹர்ஷினி. தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். கரிகால் சோழன் கிமு 2ஆம் நூற்றாண்டு கட்டிய கல்லணை உலகின் மிக பழமையான நீர்த்தடுப்புகளில் ஒன்று. காவிரி ஆற்றை தடுத்து டெல்டா பகுதியை வளமான நெல் வயல்களாக மாற்றிய இந்த அணை இன்றும் செயல்படுகிறது. சோழர் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு ஏரிகள், கால்வாய்கள், அணைகள் ஆகியவை விரிவான அளவில் கட்டப்பட்டன. வட தமிழ்நாட்டில் சுமார் 39,000 ஏரிகள், தென்னிந்தியாவில் 159,000 இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. இவை பெரும்பாலும் 6ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டவை. ஒரு ஏரி நிரம்பினால் அதன் அதிகப்படியான நீர் அடுத்த ஏரிக்கு ஓடும். இது வெள்ளத்தை தடுக்கவும் நீரை சமமாக பரப்பவும் உதவியது. ஏரிக்கரைகள் களிமண்ணால் அல்லாமல் சிறப்பு பசை கலந்த மண்ணால் கட்டப்பட்டு கசிவை தடுத்தன. ஏரிகளிலிருந்து வயல்களுக்கு நீர் கொண்டு செல்லும் வாய்க்கால்கள், மடை, மதகு போன்ற அமைப்புகள் நீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தின. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் குளம் அமைப்பு பிரபலம். நிலத்தடி நீர் சேமிப்புக்கு கிணறுகள் பயன்படுத்தப்பட்டன. மழைநீர் அறுவடை சங்க காலத்திலே பரவலாக இருந்தது. நீர் மேலாமை தனிப்பட்டவர்களின் பொறுப்பல்ல, சமூகத்தின் பொறுப்பு. எரிவாரியம் போன்ற உள்ளூர் அமைப்புகள் ஏரிகளை பராமரித்தன. வரி வருமானத்தில் ஒரு பகுதி 4-5% பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்டது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் டாப்ரிலி ஹர்ஷினி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. இன்றைய சூழல் ஒளியில் நாம் குற்றாலத்தின் சூழல் குறித்து பார்க்க இருக்கிறோம். குற்றாலம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால், மலையில் உள்ள சந்தன மரங்களை தழுவி அருவி அள்ளித் தெளிக்கும் நீர்த்துளிகளை ஏந்தி தென்றல் வருமாம். இதனை திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குறவஞ்சியில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பல வகையான மூலிகை செடிகளை தழுவி மழை நீர் அருவியில் வருவதால் இதில் நீராடுவது உடல் நலத்திற்கு நல்லது என்று கூறுகிறார்கள். ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தவுடன்

0: குற்றால அருவியில் நீர் ஆர்ப்பரித்து விழும். குற்றால சீசன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் இருக்கும். 1871 கிழக்கிந்திய கம்பெனியர்களால் நியமிக்கப்பட்ட மருத்துவ குழு குற்றால அருவியை ஆராய்ச்சி செய்ததாம். குற்றாலத்தில் வீசும் காற்று உடலுக்கு இதமளிக்கிறது என்றும், இந்த அருவியில் நீராடினால் நோயாளிகள் குணமடைந்து உடல்நலம் பெறுவார்கள் என்றும் அந்த ஆய்வு முடிவில் கூறினார்களாம். மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் குற்றால மலைகளில் சுமார் 2000 மேல் உள்ளதாம். இத்தகைய சிறப்புகள் கொண்ட குற்றாலம் இன்று மனிதர்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் வீசும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், தட்டுகள், இவை நீர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கிறதாம். அருவிகளை நோக்கி நடந்து செல்லும் பாதையில் சிறுநீர் கழிப்பது, கழிவுகளை வீசுவது ஒரு விதமான துர்நாற்றத்தை உருவாக்குகிறது. குப்பைகளை அதற்கென ஒதுக்கப்பட்ட குப்பை தொட்டியில் வீசாமல் அருவிக்கு அருகில் தூக்கி எறிவதால் குப்பைகள் உருவாகி வெளிநாட்டு பயணிகளை முகம் சுழிக்க வைக்கிறது. உண்டது போக மீதமுள்ள உணவுப் பொருட்களை பாதையில் கொட்டுவது கூட சூழலை பாதிப்படைய செய்கிறது. சாலை ஓரங்களில் எச்சில் உமிழ்வது கூட நம்மை முகம் சுழிக்க வைக்கிறது. இயற்கை என்னும் இளைய கன்னி என்பார் கண்ணதாசன். நாம் ஒருபடி மேலே சென்று இயற்கை இளைய தெய்வம் என்று கொண்டாடுவோம். இயற்கையை பாதுகாக்க மக்கள் மறுக்கும் போது அரசாங்கம் முன்வந்து பாதுகாக்க வேண்டும். வெளிநாடுகளில் இயற்கை மிக சரியாக மதிக்கப்படுகிறது. நம் நாடு இயற்கை வளம் மிகுந்த நாடு. அரசு முன்வந்தால் குற்றாலம் கோடி அழகாகும். கோடி அழகானால் நாம் கூடி ரசிக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்கறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவது கேட்கறக்கிறோம் தொழில் தொடங்குவோம். இந்த பகுதியில் வந்து தினசரி வேலைவாய்ப்பு திட்டங்கள் அப்புறம் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை கேட்டுட்ருக்கிறோம். இன்றும் தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். இன்னைக்கு என்ன தகவல்கள் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம்.
2: இன்று தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம், அது வணிகர்களுக்கு சின்னஞ்சிறு வியாபாரிகளுக்கு என்ன உதவிகளை செய்து வருகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 1989 ஆண்டு தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரை தலைவராகவும் உதவி தலைவராக வணிக வரித்துறை அமைச்சரையும் இதர அரசு துறை அதிகாரிகள் மற்றும் வணிகர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை உறுப்பினராக கொண்டு திறம்பட நடைபெற்று வருகிறது. தமிழர்களில் ஏறக்குறைய 1,00,000 பேர் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பதிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறும் புதிய வணிகர்கள் இப்பதிவினை பெற்று வருகிறார்கள். இந்த ஜிஎஸ்டி பதிவு எண் பெற்றவர்கள் மட்டுமே தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினராக முடியும். அதற்குரிய சிறு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் உறுப்பினராகிவிட்டால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல். இப்போது உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அதிலே பதிவு பெற்று எண் வாங்க வேண்டும் கட்டாயமாக உணவு சம்பந்தப்பட்ட வணிகர்கள். அதற்கு ஒரு முகாம் நடத்தி சங்கங்களோடு இணைந்து அந்த பதிவினை எப்படி பெறலாம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. வணிகர்களுக்கு

சமூக பாதுகாப்பு வழங்கிடவும், அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாடு செய்யவும் இந்த நல வாரியம் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு காப்பீடு, சில வணிகர்கள் தங்கள் உயிரினை, தங்களுடைய லைஃப் என்று சொல்லக்கூடிய எல்ஐசி அவர்களுக்கு காப்பீடு வழங்குது அல்லவா, அதே போன்ற ஒரு காப்பீடு சிலர் வாங்குவதில்லை. எனவே இந்த வணிகர்கள் வாரிய உறுப்பினராகின்ற அனைவருக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் ₹3 லட்சம் அவர்களுக்கு, அவர்கள் உறுப்பினராக இருக்க காலத்திலே அவர்களுக்கு ஏதேனும் மரணம் நடந்துவிட்டால் உடனடியாக இந்த தொகையை, காப்பீட்டு தொகையை உறுப்பினர்களுக்கு வழங்குகிறது, ₹3 லட்சம். அடுத்து அவர்களுக்கு இதய நோய், சிறுநீரகம் போன்ற பல்வேறு புற்றுநோய் போன்ற தீவிர நோய்கள் வந்துவிட்டால் உடனடியாக நல்ல வைத்தியம் பெறுவதற்காக ₹50,000 வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடைகளில், நிறைய கடைகள் தீ பற்றக்கூடிய வகையிலே, தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது தீ பயன்பாடு உடைய உணவகங்களாக இருக்கட்டும், இன்னும் பல தீ இருந்தால்தான் நடைபெறும் என்ற தொழில்களாக இருக்கட்டும், இலகுவாக தீப்பிடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மின்சாரத்தினாலும் அடிக்கடி தீப்பிடிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே அரசு எங்காவது இந்த வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராவருடைய கட்டிடத்திலே அல்லது அந்த இயந்திரங்கள் உள்ள பகுதியிலே தீப்பிடித்து விட்டால் அதற்கு உடனடியாக அந்த கடையை சரி செய்ய ₹20,000 வழங்கப்படுகிறது. அவர்களுடைய குழந்தைகள், உறுப்பினராவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, மாநில அளவிலே அந்த குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றால் அதற்கு தனியே ஊக்கத்தொகை, நலிவுற்ற வணிகர்கள் ஒரு கடை வைக்க வேண்டும், சிறிய கடை, அதற்கு ஒரு ரெடிமேடு கடை தேவை என்றால் அதை வாங்கவோ அல்லது 3 சக்கர வண்டிகளை சென்று ஆங்காங்கே வியாபாரம் செய்யக்கூடிய விருப்பம் இருந்தால் அதை வாங்குவதற்காக ₹10,000 அந்த வணிகருக்கு உடனடியாக உதவி வழங்கப்படுகிறது. மாநில அளவிலே 10ஆம் வகுப்பு +2 அளவிலே முதல் 3 மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு நிதி உதவி பரிசுத் தொகை வழங்குகிறார்கள். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டப்படியோ இதர சட்டப்படியோ பதிவு எண்கள் பெற வேண்டும். அவர்கள் புதிதாக உறுப்பினராகுவதற்கு ஒரு முகாம் நடத்தி அவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். வேறு வகையான எந்த ஆலோசனையும் பெற வேண்டுமென்றால் வணிகர் நல சங்கங்களோடு இணைந்து பல சிறப்பு முகாம்களை நடத்துகிறார்கள். இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே அமைந்திருக்கிறது. கிரீம்ஸ் ரோடு, சென்னை 6 என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. அவருடைய தொலைபேசி எண் 0044-25-34-13-52 ஆகும். ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாகவே

0: ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாகவே இந்த விண்ணப்ப பாரங்களை பெற்று உதவியாக இருக்கட்டும், அல்லது முகாம்களில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், தேவையான அந்த கடை இரும்பால் செய்யப்பட்ட கடைகள், மூன்று சக்கர வாகனங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு இந்த அலுவலகத்தையோ அல்லது ஆங்காங்கே இருக்கும் வணிகர் நல சங்கங்களையோ வணிகர்கள் அணுகலாம். இன்று வணிகர்கள் தான் அரசுக்கு அதிக வருமானத்தை உண்டாக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வணிகரும் சரியாக கணக்குகள் வழக்குகள் வைத்து அந்த ஜிஎஸ்டி என்ற கூடிய வரியை 20 லட்சம் ரூபாய் அவர்கள் வருடத்திற்கு டேர்ன்ஓவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரி இல்லை. அதன் மேல் அந்த டேர்ன்ஓவர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வியாபாரத்தினுடைய தொகை அதிகமாகும் போது அவர்கள் கண்டிப்பாக வணிக வரி வசூல் செய்து சரியாக கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி வணிகர் ஜிஎஸ்டி அடித்து வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினரானால் இலகுவாக வங்கிகளிலே கடன் பெற முடியும். சரியாக கடனுதவி வாங்கி பெற்று அதை திருப்பி செலுத்திவிட்டாலும் மீண்டும் மீண்டும் கடனுதவியை தருவதற்கு கூட்டுறவு வங்கிகளும் அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் தயாராக இருக்கின்றன. அதற்கும் வணிக நல வாரியங்களும் சங்கங்களும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு பதிவு பெறாத வியாபாரியும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பதிவு எண் பெற வேண்டும். தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அதனுடைய பயன்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:08 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். தசாவதாரம் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் அவர்களும் மகாலட்சுமி அவர்களும் பாடியிருக்காங்க. ஹிமேஷ் அவர்களின் இசையில வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேரம் சரியாக காலை 7:14 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து தமிழே அமுதே தான் கேட்க இருக்கிறோம். நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று திருவருள் லத்தீப் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடை குறிச்சி. இன்று நாம் மூதுரை என்ற நூலை பற்றி பார்க்கலாம். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய ஒரு புகழ்பெற்ற தமிழ் நீதி நூலாகும். பழமையான மற்றும் மதிப்புமிக்க அறிவுரைகள் நிறைந்த நன்னூல் அது. கல்வி, ஒழுக்கம், நட்பு, பெரியோரை மதித்தல் மற்றும் உலகின் இயல்பு போன்ற பல நல்ல கருத்துக்களை எளிய முறையில் விளக்குகிறது. ஔவையார் நன்கு அறிமுகமான ஒரு பெண் புலவர். ஔவையார் என்னும் பெயர் பூண்ட புலவர்கள் பலர் இருந்தனர். அவர் எழுதிய சில வெண்பாக்களை பார்க்கலாம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மிக அழகிய வெண்பா இது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பொருள் என்னவென்றால், ஒரு அரசனையும் குற்றமற்ற கல்வி கற்ற அறிஞரையும் ஒப்பிட்டு பார்த்தால் அறிஞனே உயர்ந்தவன். ஏனெனில் அரசனின் புகழ் பெரும்பாலும் அவன் ஆளும் நாட்டிற்குள்ளே இருக்கும். ஆனால் உண்மையான கல்வி உடையவருக்கு அவர் செல்லும் எல்லா இடங்களிலும் மதிப்பும் புகழும் கிடைக்கும். இப்பாடல் கல்வியின் மேன்மையும் அறிவுடையோரின் உலகளாவிய மதிப்பையும் எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்ல, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற இந்த ஔவையின் வாக்கு

0: உலகம் எங்கும் பரவியிருக்கிறது என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். அடுத்த வெண்பா, நல்லார் ஒருவருக்கும் செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துவோல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். அதாவது, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துவோல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது. அது எவரும் அறியும் வண்ணம் என்றும் நிலைத்திருக்கும். அப்படி அல்லாத இரக்கமற்றவர்களுக்கு செய்யும் உதவி எவருக்கும் பயன் தராது. அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களைப் போன்று பயனின்றி நிலைக்காது போகும். அடுத்த வெண்பா, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தெங்கும் தாளுண்டோ நீரை தலையாலே தான் தருதலால். அதாவது, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம், நின்று தளரா வளர்தெங்கும் தாளுண்டால் நீரை தலையாலே தான் தருதலால். ஒருவருக்கு உதவி செய்யும் போது அந்நன்றி எப்போதும் திரும்ப கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட நீரை வேறு மூலம் உண்டாலும் நன்கு தளராத வளர்ந்துள்ள தென்னை மரம் அந்நீரை சுவையான இளநீராக தந்துவிடும். அதுபோல் ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும் என்பதாகும். அடுத்த வெண்பா, அட்டாது பால் சுவையால் குன்றாது அளவலாமல் நட்டாலும் நன்பு அல்லார் நன்பு அல்லா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அட்டாது பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நன்பு அல்லார் நன்பு அல்லா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தருமே. நட்பண்பு இல்லாதவரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளோர் சிறந்தவர்களாகவே பழகுவர். அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவைகுன்றாத பாலை போன்றது. தீயிலிட்டு சுட்டாலும் மேலும் மேலும் வெளுக்கும் சங்கினை போல் போன்றது அவர் நட்பு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். மெர்சல் திரைப்படத்திற்காக கைலாஷ், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க ஏஆர்ரகுமான் இசையில். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக காலை 7:20.

0: வருடங்களாக சைபால்
1: நீங்க கேட்டு இருக்கீங்க நல்லைப்பன்மலை 102.6. நேரம் சரியாக காலை 7:26 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி எல் பத்மாவதி அவர்கள்.
2: வணக்கம். இன்னைக்கு கலெக்டிவ் நவுனை பற்றி நம்ம பார்க்கலாம். கலெக்டிவ் நவுன் என்பது குரூப், அந்த ஒரு குழுவின் பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டியில் பக்கத்து ஸ்கூல் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கூல் அப்படிங்க

0: அது கலெக்டினோம். ஸ்கூல்னா அந்த ஸ்கூலில் இருக்க பில்டிங்கை இப்போ நம்ம குறிக்காது, அதில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அந்த ஹெட்மாஸ்டர் எல்லாரையும் சேர்த்து தான் குறிக்கும். அந்த குரூப் அதுக்கு தான் பேர் கலெக்டிவ் நவுன், ஃபேமிலி, குடும்பம். குடும்பம்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கிற அம்மா அப்பா இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் சேர்த்து தான் அதை குறிக்குது. அடுத்தது டீம், இந்த நாங்கள் விளாண்டோம், விளாண்டதில் பக்கத்து ஊர் டீம் வின் பண்ணிட்டு, டீம். அப்போ டீம்ங்கிறது அந்த விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து குறிக்குது. ஆக கலெக்டிவ் என்பது குரூப். இது வந்து ஃப்ளாக், பேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாக், அதாவது பறவைகள் கூட்டத்தை ஃப்ளாக் சொல்கிறோம், கேட்டில். இது எல்லாமே கலெக்டிவ் நவுனில் தான் வந்து சேரும். சரியா? நேரத்து ஏற்கனவே ப்ராப்பர் நவுன் ஏற்கனவே பார்த்துட்டோம், காமன் நவுன் பார்த்துட்டோம், அடுத்தப்பட கலெக்டிவ் நவுன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது அப்ட்ராக்ட் நவுன். அப்ட்ராக்ட் என்பது தொட முடியாது. நம்ம எப்படி ஒரு காற்று தொட முடியாத ஆனால் உணர முடியும், நம்மளுடைய ஃபீலிங்ஸ். அப்ட்ராக்ட் நவுன் என்பது நம்மளுடைய ஃபீலிங்ஸை குறிக்கிறதா இருக்குது. வி கேனாட் டச் இட். உதாரணம் ஜாய், சேட்னஸ், லவ், ஃபியர், இதையெல்லாம் உணர தான் முடியும், நம்மளால் டச் பண்ண முடியாது. மகிழ்ச்சியை உணர முடியும், ஒரு அன்பு லவ்வை உணர முடியும், ஃபியர் பயமாக இருக்குது அதை உணர முடியும். இது எல்லாமே அப்ட்ராக்ட் நவுன் சொல்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் நவுன், வி கேன் டச் ஆர் சி, அதை வந்து நம்ம டச் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். இதுக்கு உதாரணம் ஆப்பிள்னு வச்சுக்கலாம், ஆப்பிளில் நம்ம பார்க்க முடியும், அதை டச் பண்ணவும் முடியும். இப்போ நம்ம அந்த தோட்டத்துக்கு போகிறோம், அங்கே வந்து மாம்பழம் இருக்குது, மாம்பழத்தை நம்ம டச் பண்ண முடியும், பார்க்க முடியும். இதே மாதிரி அது மட்டும் இல்லை, நம்ம உணரக்கூடிய, கையால் உணரக்கூடிய, டச்சால் உணரக்கூடிய எல்லாமே கான்க்ரீட் நவுன். அது டேபிளாக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், இது எல்லாமே கான்க்ரீட் நவுன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்டபுள் நவுன். உதாரணமாக எது எதை கவுண்ட் பண்ண முடியுதோ, எதெல்லாம் எண்ணக்கூடியதோ, அது எல்லாமே கவுண்டபுள் நவுன். ஒரு டேபிள் மேலே ஒரு 20 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம், அப்போ அது கவுண்டபுள் நவுன். புக்ஸ் மட்டும் இல்லை, கேட், டாக், எனிதிங், எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறோமோ, த திங்ஸ் விச் வி கேன் கவுண்ட் இஸ், அது எல்லாமே த கவுண்டபுள் நவுன் கீழே தான் வரும். இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டபுள் நவுனில் சிங்குலர் ப்ளூரல் அந்த கேட்டகரியும் வரும். புக் புக்ஸ், கேட் கேட்ஸ், டாக் டாக்ஸ், அது எல்லாமே என்னென்னா, இது நம்ம கவுண்ட் பண்ணக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே கவுண்டபுள் நவுன்ஸ். அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அன்கவுண்டபுள் நவுன்ஸ். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமே, நீ யோசித்து பாருங்கள், வாட்டர், ரைஸ், சாண்ட், ஸ்டோன் கூட கவுண்டபுள் வந்துடும், ஸ்டோன் வேண்டாம். அன்கவுண்டபுளில் வாட்டர் சொல்லலாம், தண்ணியை கவுண்ட் பண்ண முடியுமா நம்மளால், முடியாது, அளந்துடலாம் ஆனால் கவுண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி அரிசி, அடுத்தது சாண்டு, மண், இந்த மாதிரி பொருட்கள், இதெல்லாம் நம்ம குறிக்கும்போது அன்கவுண்டபுள் நவுன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் நவுன்ஸ். இது என்னென்னா ரெண்டு நவுன்ஸ் சேர்ந்து வரும், தனித்தனியாக அது வேறு மீனிங் கொடுக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம். நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்க இருக்கிறீங்க. சர்வம் திரைப்படத்தில் இருந்து விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில் பா விஜய் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம்

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா. தக்காளி பார்த்தீங்கன்னா 27 ரூபாயில இருக்கு, கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 32, புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 80 ரூபாய், கொத்தவரங்காய் 30 ரூபாய், பாகற்காய் சிறியது 65 ரூபாயில இருக்கு, பெரியதும் 65 ரூபாயில இருக்கு, பச்சை மிளகாய் 38, முருங்கைக்காய் 25, பெரிய வெங்காயம் 38,

வெங்காயம் 75 ரூபாய், காராமணி 36, கோவைக்காய் 60, தேங்காய் பெரியது 63 ரூபாயில இருக்கு, சிறியது 60 ரூபாயில இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில இருக்கு, மல்லி இலை 45, புதினா 55, கருவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 40, இஞ்சி 190 ரூபாயில இருக்கு, மாங்காய் 80 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 28, கேரட் 96, ரிங் பீன்ஸ் 110 ரூபாயில இருக்கு, சவுச்சோ 32 ரூபாயில இருக்கு, முட்டைகோஸ் 34, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் 50 ரூபாய், குடமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 90, பூண்டு 330 ரூபாயில இருக்கு, பட்டர் பீன்ஸ் 120, அதே மாதிரி சோயாபீன்ஸ் 120 ரூபாயில இருக்கு, பச்சை பட்டாணி 180, சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 42 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாயில இருக்கு. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 80, கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில இருக்கு, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 75 ரூபாயில இருக்கு, ஆப்பிள் 260 ரூபாயில இருக்கு, அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 200 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி 40, நெல்லிக்காய் 50, திராட்சை 120, சாத்துக்குடி 80, கிருணி பழம் 50 ரூபாயில இருக்கு, சீதாப்பழம் 100 ரூபாய், ஆரஞ்சு 160 ரூபாயில இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் வகைகள் வாரியா 80 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதான் இன்றைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து டெரே இஷ்க் மெயின் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஹிந்தி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹிந்தி படம் தான், ஆனால் தமிழில் டப் பண்ணப்படும். தனுஷ் அவர்கள் நடிச்ச படம் இருக்கியா, அதில் தான் பாடல் கேட்க போகிறோம். ஹரிச்சரன் பாடியிருக்காங்க, ஏஆர் ரகுமான் இசையில் பா விஜய் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டுருக்கு.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்னி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். தச்சநல்லூர் துணை மின் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது. தச்சநல்லூர், நல்ல மெய்ப்ப நகர், செல்வ விக்னேஷ் நகர், பாலாஜி அவென்யூ, வடக்கு பாலபாக்கிய நகர், தெற்கு பாலபாக்கிய நகர், மதுரை ரோடு, திலக் நகர், பாபுஜி நகர், சிவந்தி நகர், கோமதி நகர், சிந்துபுந்துரை, மணிமூர்த்தீஸ்வரம் மற்றும் இருதய நகர், செல்லபாண்டியன் சிலை முதல் ஆற்றுப்பாலம் வரை, வடக்கு புறவழி சாலை, இளங்கோ நகர், காவேரி ஹாஸ்பிட்டல் பகுதி, இந்திரா நகர், கரிமேடு பகுதி, இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்து கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் அவர்களை இசையமைத்து பாடி ஞானமுத்து அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க விஷ்ணு அவர்களின் வரிகளில். நேரம் சரியாக காலை 7:43 ஆயிற்றுக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தும் வந்து கரண்ட் கட் நியூஸ் தான் கேட்க போகிறோம். அதாவது இன்று காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எங்கன்னா தாழையத்து மின் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானூர் வட்டாரம், தாழையத்து, சேதுராயன் புதூர், ராஜவல்லிபுரம், ரஸ்தா, தச்சநல்லூர், தெங்களம் புதூர், நாஞ்சான்குளம், தெங்களம், மதுவக்குறிச்சி, இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்று காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. நிகழ்ச்சியில் அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சிலம்பரசன், நிவாஸ் கே பிரசன்னா, எம் சி சாய் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையில இந்த பாடலை எம் சி சாய் அவர்களும் மோகன் ராஜன் அவர்களும் எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:48 ஆயிட்டு இருக்கு.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களே, நேரம் சரியாக காலை 7:54 ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட கலை மன்றம் வாயிலாக 15 சிறந்த கலைஞர்களுக்கு 2025-26 ஆண்டுக்கு கலை விருதுகள் வழங்கப்பட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், சிறந்த கலைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்கள நேர்முகமாக அழைக்கப்பட்டு கலை வல்லுநர்களை கொண்டு இன்டர்வியூ எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம், மரக்காலாட்டம், கோல்கால் ஆட்டம், கழியலாட்டம், கனியானாட்டம், ஓவியம், சிற்பன், அரசன், அரசியாட்டம், புலியாட்டம், காளையாட்டம், பாம்பாட்டம், ஆழியாட்டம், சிலம்பாட்டம், வில்லிசை அப்படின்னு இந்த மாதிரி செவ்வியல் கலைகள், அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலைகள், இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருக்கீங்க. முத்தமிழ் கலைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 18 வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளமணி விருது அப்படின்னு கொடுக்கப்படுகிறது. இதுவே 19 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலை வளர்மணி விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இதுவே 36-50 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கலை சுடர்மணி விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. 51 வயசுலேருந்து 65 வயதுக்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை நன்மணி விருது வழங்கப்படுகிறது. இதே 66 வயசுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலை முதுமணி விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இப்போது இந்த விருதுக்கு அப்ளை பண்ணுறீங்கள, ஒருவேளை தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய விருதுகள் இல்லை மாநில விருதுகள், ஏற்கனவே மாவட்ட கலை மன்றத்தின் விருதுகளை பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா artandculture.gov.in அப்படிங்கிற இணையதளம், artandculture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் உங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு சான்று இருக்கும் இல்லையா, எந்தெந்த கலைகளில் நீங்கள் சிறந்திருக்கீங்க அப்படிங்கிற சான்று இருக்கும்ல, அந்த சான்றோட சேர்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/8/2026 அனுப்பணும். இதை குறித்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேட்டு உங்களோட சந்தேகத்தை தெளிவு பெறலாம். தொலைபேசி எண் என்னென்னா 2901189 இணைப்பெண்ணாக 0462. மறுபடியும் சொல்கிறேன், 2901189 இணைப்பெண்ணாக 0462 அப்படிங்கிற எண்ணை சேர்த்து இந்த விருது சம்பந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்திற்காக அனிருத் அவர்களும் யோகி சேகர் அவர்களும் பாடியிருக்காங்க. விஷ்ணு அவர்கள் இந்த பாடல் எழுதியிருக்காங்க, அனிருத் இசையில். நேரம்

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில். பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இந்த வருவாய்த்துறையில் பயன்படுத்தக்கூடிய பட்டாக்கள் பற்றிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் பட்டாவின் வகைகள் எத்தனை இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கடந்த 3-4 தொடர்களாக நான் உங்களுடன் கலந்துரையாடினேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கூட்டுப்பட்டா. கூட்டுப்பட்டா என்றால் என்ன? கூட்டுப்பட்டா என்றால் ஒரு பட்டாவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நபர்கள் உடைமையாளர்களாக இருப்பார்கள். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் அதிபர்கள் பல ஏக்கர் நிலங்களை பல நபர்களிடம் அல்லது பல பட்டாதாரர்களிடமிருந்து மொத்தமாக கிரயம் செய்து அதனை பல மனைகளாக பிரித்து பல நபர்களுக்கு விற்பனை செய்திருப்பார். பிளாட்டுகளாக கிரயம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒரே சர்வே எண்ணில் தனித்தனியாக பட்டா வழங்கப்பட்டால் உட்பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகமாகி நிர்வாகம் செய்வதற்கே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் அந்த சர்வே எண்களுக்கு ஒரு பட்டா எண் வழங்கப்பட்டு அந்த பட்டாவில் காலி மனைகளாக கிரயம் பெற்றவர்களின் பெயர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பதிவு செய்யப்படும். இதுவே கூட்டுப்பட்டா எனப்படும். இந்த கூட்டுப்பட்டால் உள்ள குறைபாடு என்னன்னா, ஒருவர் ஒரு சொத்தை கிரய செய்த பின்னர் கூட்டுப்பட்டாவில் அவரது பெயரை சேர்த்து விடுவார். பின்னர் அந்த நபர் அதே மனையை வேறு நபருக்கு விற்ற பின்னர் அதனை வாங்கிய நபர் அவர் பெயரையும் கூட்டு பட்டாவில் சேர்த்து விடுவார். ஆனால் ஏற்கனவே விற்றவரின் பெயர் நீக்கம் செய்யப்படாமல் கூட்டுப்பட்டாவில் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. மேலும் கூட்டுப்பட்டாவில் உள்ள உரிமையாளர்களுக்கு கூடுமான வரை பட்டாவில் கண்ட சர்வே எண்ணில் தனக்கு எந்த பாகத்தில் உரிமை உள்ளது என்ற விவரம் இருக்காது. ஏன்னா இந்த கூட்டுப்பட்டாவில் வந்து அந்த கிரயம் வாங்கின உடனே அன்றைக்கே அது வந்து பட்டாவுக்கு மாற வேண்டும் என்று அரசு உத்தரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு சொத்தை கிரயம் செய்தவர் அந்த கிரயத்தின் அன்றைக்கே அந்த பட்டா விண்ணப்பம் செய்து அவர் பேரில் கிரயம் பெற்றுவிட்டது என்பதற்கு சான்றை காட்டி ஒரு பட்டாவில் தனது பெயரை சேர்த்து விடுவார். ஆனால் அந்த சொத்தை விற்பவர் அந்த சொத்தை விற்ற பிறகு அந்த பட்டாவிலிருந்து அவர் பெயரை நீக்குவதற்கு எந்த மனுவும் அவர் செய்ய மாட்டார். அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளாது. அதனால அந்த பட்டால வந்து பெயர்கள் பெரிய வண்ணமாக இருக்கிறது. இந்த பட்டாவில் வந்து குறிப்பாக இந்த ஒரே சர்வே நம்பரில் பிளாட் அமைக்கப்பட்டு அந்த பிளாட்டுகள் அனைத்தும் தனித்தனி நபர்களுக்கு விற்பனை செய்யும் பொழுது உட்பிரிவு செய்தால் அது பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டுப்பட்டா. இன்னொன்று பார்த்தா தனிப்பட்டா. தனிப்பட்டா என்றால் அந்த நிலத்தின் உரிமையாளரின் பெயருக்கு மட்டுமே தனியாக வழங்கப்படும் ஒரு பட்டாவாகும். ஒரு சர்வே எண் முழுமையாக ஒருவருக்கே பாத்தியப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த சர்வே எண்ணுக்குரிய நில உரிமையாளர் பெயரில் மட்டுமே அந்த பட்டா வந்து வழங்கப்படும். சில சூழ்நிலைகளில் ஒரே சர்வே எண்ணில் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் உரிமையாளர்களுக்கு, அதாவது ஒரு தகப்பனுடைய 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த 4 பிள்ளைகள் அந்த மாதிரியாக இருக்கும் உரிமையாளர்களுக்கு உட்பிரிவு செய்யப்பட்டு தனிப்பட்டா வழங்கப்படும். அவ்வாறு உட்பிரிவு செய்யப்பட்ட விவரம் அந்த புல வரைபடத்திலும் தனியாக வரைந்து அதற்கு தனி உட்பிரிவு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக சர்வே எண் 120 என்பது உட்பிரிவு செய்யப்படும் பொழுது சர்வே எண் 120/1 என்றும், 2-3 நபர்களுக்கு தனியாக ஒதுக்கப்படும் போது 120

ஒன்னு, 120/2A, 120/1A, 1A, இந்த மாதிரியாகலாம் பிரிக்கப்படலாம். தனிப்பட்டாவில் நில உரிமையாளர் பெயர், நிலத்தின் விஸ்தீரணம், புலையெண், உட்பிரிவு எண் போன்றவை தெளிவாக இருக்கும். தனிப்பட்டா மாற்றம் செய்யப்படும் போது புலை வரைபடத்தில் திருத்தம் செய்து தனியாக உட்பிரிவு செய்யப்படும். அப்படி என்றால் இந்த தனிப்பட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறு குறுகிய சின்ன நிலத்திற்காக அது வாங்குவது என்பது இயலாத ஒரு காரியம். மனை பிரிவுகளில்

இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ஐ. முருகேசன் அவர்கள். ஒலிக்க இருக்கும் பாடல் நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ஐ. முருகேசன் அவர்கள். ஒலிக்க இருக்கும் பாடல் நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: தடங்களுக்கு வருந்துகிறோம். வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் கூட்டு பட்டா பற்றிய தகவலின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: லே அவுட் என்று சொல்லக்கூடிய புதிய மனைகளை விற்பனை செய்வதற்காக பிரிக்கப்படும் பொழுது அது சிறு சிறு பிளாட்டுகளாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யப்படும். சிலர் வந்து தன்னுடைய வசதிக்காக சில தேவைகளுக்காக தனிப்பட்ட வேண்டி ஒரு விண்ணப்பத்தை தாசில்தார் அவர்களிடம் சமர்ப்பிப்பார்கள் ஆன்லைனில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில சூழ்நிலைகளில் அந்த விஸ்தீரணத்தை பொறுத்து அந்த மனை தளவாடத்திலும் மனைத்தளத்திலும் தனிப்பட்ட வழங்குவதற்கு சில வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கூடுமான வரை அந்த லே அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மனைகளுக்கு தனிப்பட்ட வழங்குவது என்பது ஒரு கடினமான ஒன்று. அதனால் கூட்டுப்பட்டாவில் மட்டுமே அந்த பெயரை சேர்ப்பார்கள். ஆனால் தனிப்பட்ட அப்படிங்கும்போது அந்த நிலத்தின் விஸ்தீரணமும் அதிகமாக இருக்க வேண்டும். அதன் உரிமையாளர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாக, உறவினர்களாக, இரத்த சொந்தமுள்ளவர்களாக அல்லது இறந்து போன உரிமையாளரின் வாரிசுகளாக இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் பெயருக்கு தனியாக ஒரு தனிப்பட்டா வழங்கப்படும். அப்போ இந்த பட்டா அப்படிங்கிறது இத்தனை சங்கதிகளை உள்ளடக்கப்பட்டா, இந்த பட்டா பற்றிய இன்னும் கொஞ்சம் இதர சங்கதிகள் இருக்கிறது, அதை நாளை நாம் கேட்கலாம். அதனுடன் இந்த பட்டா என்ற சாப்டர் நாம் நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.
0: வழக்கன்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐயா ஐ முருகேசன் அவர்களுக்கு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்வது வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஐ சக்திவேல் அவர்கள்.
2: சங்க காலத்தில் கூத்து என்பார்கள். கூத்து இரு வகைப்படும் என்று அடியார்க்கு நல்லார் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். கூத்தை ஆட்டம் என்றும் சொல்வது உண்டு. ஆட்டம் என்பது அசைவு. சிறிதோ பெரிதோ, முக்கியமோ அமுக்கியமோ, எல்லா அசைவுகளும் இசைவுகளும் இயக்கங்களும் செயல்களும் இவ்வொரு சொல்லில் அடங்கும். உணர்ச்சி மிகும்போது இயல்பாகவே மனிதன் தன்னை மறந்து தன்னில் தானாகவே தன்னிச்சையின்றி ஆட ஆரம்பிக்கின்றான். உள்ளம் எழுச்சியால் உடல் ஆடுகிறது. ஆதியில் இவ்வாட்டம் வெற்று ஆட்டமாயிருந்தது. இதன் வரம்புகள் வகுக்கப்படவில்லை, இலக்கணங்கள் ஏற்றப்படவில்லை, இயல்புகள் வரையறை செய்யப்படவில்லை. பின்னர் சிறிது சிறிதாக இவ்வாட்டங்கள் பண்பாட்டின் தெய்வீக திருவிழாக்களிலும் களியாட்டங்களிலும் வீர வெறியாட்டங்களிலும் மக்கள் தனித்தனியாக வகுத்து காணத்தக்க வகையில் ஆடி பாடி ஆனந்தப்பட்டார்கள். மிக மிக பழமையான காலத்திலேயே இத்தகைய விழா கூத்துக்களும் சமய நாட்டியங்களும் யக்ஞ நாடகங்களும் வழக்கத்தில் இருந்தன. இவைகளின் நின்றே நாட்டிய நாடக இலக்கணங்கள் பிறந்தன. எனவே கூத்திற்கு அடிப்படையான காரணம் ஆட்டமே என்பார்கள். கூத்தை 13 வகையாக வகைப்படுத்துகின்றனர். பாண்டரங்கம், அல்லியம், குடக்கூத்து, கொடிக்கூத்து, கபாலக்கூத்து, மரக்கால் கூத்து, மல்லுக்கூத்து, பாவைக்கூத்து, கடையக்கூத்து, குடக்கூத்து, துடிக்கூத்து, வெறிக்கூத்து என்பனவாகும். பாண்டரங்க கூத்து. சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவமே பாண்டரங்க கூத்து என்று பரத சேனாபதியம் கூறும். இக்கூத்து உலக உற்பத்தி நிமித்தமாகவும் பதசார சடங்கம், சரூபலோகம், தேவர்கள் தாள பிரமாணம் போன்ற உற்பவம் செய்யவும், சதி நாட்டியம், பேரணி நாட்டியம் இவைகளை தோற்றுவிக்கவும் ஆடப்பட்டதாகும். அல்லிய கூத்து. இது தேவர் நிமித்தமாகவும் ராகாதி வாத்திய துனி என்பவைகளை தோன்றுவதற்காகவும் கரநாட்டியத்தையும் பேரணி நாட்டியத்தையும் உட்படுத்தி இறைவன் சிவன் ஆடியதாக கருதப்படும் சந்தியா தாண்டவம் என பரத சேனாதிபதியம் கூறுகிறது. இது கதை தழுவிய கூத்து ஆகும். முகம், மார்பு, கை, கால், வட்டனை அபின்

0: நயம் போன்றன இருந்தாலும் அவைகளை பயன்படுத்தாமல் ஆடுதல். இறைவன் ஆடிய முதன்மையான கூத்துக்கள் 12 ஒன்று. இக்கூத்திலிருந்து அடவுகள் பிறந்தன என்று கூத்தநூல் கூறுகிறது. குடக்கூத்து. சிவபெருமான் வேதத்தினை வெளிப்படுத்தவும் அபிநயம், அவயபேதம், நவரசம் இவைகளை ஒப்புவிக்க ஆடிய தாண்டவமாகிய கௌரி தாண்டவமே குடக்கூத்தாகும். இக்கூத்திலிருந்து சிருங்கார நாட்டியம், முகசாலை நாட்டியம் தோன்றின என்று பரத சேனாதிபதியம் கூறும். அல்லியம், மல், குடம் என்னும் மூன்று கூத்தும் திருமால் ஆடியவை என்று பஞ்சமரபு கூறுகிறது. கபாலக்கூத்து. தண்டம் முதலியவற்றின் இலக்கணங்கள் சிற்பம், உபசாஸ்திரம் போன்றவைகளை உற்பவம் செய்யவும் குண்டலம் நிமித்தமாகவும் சிவபெருமான் ஆடிய காளி தாண்டவத்தில் தோன்றியது இக்கபால கூத்தாகும். இதனை குண்டல நாட்டியம், சித்திர நாட்டியம் என்றும் இரு வகையாக பகுத்தல் உண்டு. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் உள்ளத்தை அள்ளிதா திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவேற்று மணி 24 நிமிடம். ஒரு நாள் ஒரு காத்தாடி ஒன்று வானத்தில் ரொம்ப தூரம் பறந்துகிட்டே இருந்துச்சான். ரொம்ப தூரம் பறந்தோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நூலை பார்த்து சொல்லான், நீ இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் தூரம் பறக்கிறேன், நீ இல்லைன்னா நான் ரொம்ப தூரம் இன்னும் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். நூல் உடனே என்ன பண்ணிச்சா, சரி அப்போ நீ போய் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சான், நூல் வந்து அறுந்துருச்சான். அறுந்த உடனே அந்த காத்தாடி தானாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சான். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை யாராவது ஒரு வயசானவங்களோ நமக்கு பிடிச்சவங்களோ யாராவது ஒருத்தங்க வழி நடத்திட்டே இருப்பாங்க, திடீர்னு நம்ம ஒரு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் இவங்களாம் நமக்கு தேவையே இல்லை, அவங்க நம்மளை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளை வழி நடத்துகிறவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க. ஒலி கேட்கக்கூடிய பாடல் உத்தம புத்தரின் திரைப்படத்திலிருந்து.
1: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 8:30. தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் பாரமந்திரியாரே. என்ன இன்று வரவேற்பு எல்லாம் பலமாக இருக்கிறது, என்ன விஷயம்?
2: மன்னா, இன்று உலக சிங்கங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி வெளிநாட்டு நடன கலைஞர்கள் தங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறார்கள்.
3: அப்படியா, உடனே வர சொல்லுங்கள். ஐயோ, அரண்மனைக்குள் சிங்கம் நுழைந்து விட்டது. எவ்வளவு பெரிய சிங்கம்! சிங்கம், சிங்கம் வருகிறது! காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்!
2: மன்னா, பயப்பட வேண்டாம். இவர்கள் சீனாவை சேர்ந்த சிங்க நடன கலைஞர்கள். சிங்க வேடமிட்டு வந்திருக்கிறார்கள்.
3: என்ன, சிங்க நடனம்?
2: மன்னா, சிங்க நடனம் என்பது சீன பாரம்பரிய நடனமாகும். இதில் கலைஞர்கள் சிங்கத்தின் உடையை அணிந்து அதன் அசைவுகளை பிரதிபலித்து ஆடுவார்கள். இது பொதுவாக 2 நபர்களால் நிகழ்த்தப்படுகிறது. ஒருவர் சிங்கத்தின் தலையை இயக்குகிறார், மற்றவர் உடலை இயக்குகிறார். இசைக்கும் தாளத்திற்கும் ஏற்ப சிங்கங்கள் அங்கும் இங்கும் அசைந்தாடும்.
3: ஒரு நிமிடம் பயந்தே போய்விட்டேன். என்னடா இது, சிங்கம் 6 உயரம் இருக்கிறதே என்று நினைத்தேன். சரி சரி, அப்படியெனில் சிங்கம் நடனம் ஆடட்டும். Let's sing and dance. மந்திரியாரே, இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது, இன்று மாலை உலக சிங்க தினம் கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அப்படியெனில் நான் ஒரு உரை நிகழ்த்தியே ஆக வேண்டும்.
2: கண்டிப்பாக வேண்டும் அண்ணா.
3: ஏ ரோபோ, கம் ஹியர்.
4: பாஸ்,
3: உலக சிங்க தினத்தை குறித்து உரையாற்ற தேவையான தகவல்களை எனக்கு தொகுத்து கொடு.
4: என்னால் முடியாது, எனக்கு யாரும் உணவு தரவில்லை. நான் டயர்டாக இருக்கிறேன், நான் தூங்க போகிறேன். Going to sleep mode.
3: இன்று மாலை வேறு நான் உரையாற்ற வேண்டும். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்?
2: மன்னா, கவலை வேண்டாம். தேவையான தகவல்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.
3: சரி, அப்படி என்றால் உலக சிங்கங்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, கூறும்.
2: காட்டுராஜா என்று அழைக்கப்படும் சிங்கம் வேட்டையாடுதல், காலநிலை, சுற்றுச்சூழல் மாற்றம் காரணமாக எண்ணிக்கையில் குறைந்து வருவதை தடுப்பதற்கும் அதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவற்றை பாதுகாப்பதற்குமே இந்த தினம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது.
3: சரி, நல்ல விஷயம்தான். அப்படி என்றால்

0: முதலில் உலக சிங்க தினம் என்று கொண்டாடப்பட்டது.
1: 2013 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 10 அன்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: ஆமாம் மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். காலங்காலமாக நாம் சிங்கத்தை காட்டு ராஜா காட்டு ராஜா என்று அழைக்கிறோமே, ஏன்
1: மன்னா? இப்போது இதெல்லாம் எதற்கு மன்னா?
0: மந்திரியாரி, உரையாற்றும் போது இடையில் நிறைய பேர் தூங்கி விடுவார்கள், பின்பு கை தட்டுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எனவே இடைசேறுகளாக சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்க்க வேண்டும்.
1: மற்ற நேரங்களில் எந்த விலங்கினங்களையும் மனிதர்களையும் அது தொந்தரவு செய்வதில்லை. எனவேதான் இதை காட்டின் ராஜா என்று அழைக்கிறார்கள். சிங்கங்களின் அறிவியல் பெயர் பாந்தரா லியோ. நமது இந்தியாவில் குஜராத்தின் கிர் காடுகளில் தான் ஆசிய சிங்கங்கள் அதிகம் காணப்படுகின்றன.
0: ஆமாம், நானும் அங்கே ஒரு தேசிய பூங்கா இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ஆனால் ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கையில் குறைந்து வருவதால் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் அழிந்து வரும் விலங்கினங்களின் பட்டியலில், அதாவது சிவப்பு பட்டியலில், ஆசிய சிங்கங்களை சேர்த்திருக்கிறது.
0: சிவப்பு பட்டியல், சிவப்பு என்றாலே டேஞ்சர். அப்படி என்றால் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த சிங்கங்களை பாதுகாக்க நாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா?
1: மன்னா, இந்தியாவில் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை ஒன்றின் கீழ் சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் ஆசிய சிங்க பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சிங்கங்களை பாதுகாக்கவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளும் இதிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்றன.
0: சிறப்பு சிறப்பு! அழிந்து வரும் ஒரு உயிரினத்தை பாதுகாக்க நம்மால் இயன்றதை செய்வோம். மந்திரியாரி, இம்முறை நான் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவிற்கு சென்று சஃபாரி பயணம் செய்து நேரடியாக சிங்கத்தை பார்க்க போகிறேன். நீரும் என்னுடன் பூங்காவை காண வருகிறீர்.
1: மிக்க நன்றி மன்னா. எங்கே அந்த கோரஸ் குழுவினர்? மன்னருக்கு அந்த பாட்டை போடுங்கள்.

0: நேரம் 8:50. தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
1: ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்குறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, இதை நான் என்னுடைய செயலை நீ கேட்குறப்ப உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன், எப்படின்னா அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னான் அவன். அதாவது, எலியை விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க நீங்கள், பூனையை விரட்டினத்துக்காக உங்கள் கழுத்தில் பட்டாசு சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னா பையன். பையனோட துணிச்சல் அப்பாவையே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது? எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னுல சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்ச தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுவிட்டு தான். அது ஒரு சின்ன கீரலை உண்டாகி விட்டுது. அப்பா அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கீறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம்.

0: நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார். அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீறலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா. உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது, நான் எந்த காலத்துலேயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்றைக்கி காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இதை பார்ப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லேயும் நான் இருக்கிறேன். நான் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன். ஆகையினால நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதாக தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஏற்பட்டு தான், அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமாக. இந்த உலகத்தில் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில் உட்காந்து என்னமோ யோசனை பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அவரோட உடையில் ஒரு கீழ்ப்பகுதி தரையில் படிஞ்சு கிடந்திருக்குது. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேலே வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போ தான் பூனை தன்னோட உடை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணில் படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல அவர். தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார், ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடைப்பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோட வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானே, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்துப்பிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னு அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கிறீங்கன்னா, நேரத்தை அறுவடை செய்வது அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஷின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு விவசாயி இருக்கார், விதையை மண்ணில் புதைக்கிறார். அதுக்காக சில மாதங்களுக்கு அப்புறம் அது அறுவடையாக திரும்பி வருது. ஒரு மாணவன் ஒரு புத்தகத்துக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான், செலவிடக்கூடிய நேரம் அவனுக்கு மதிப்பெண்ணாக திரும்பி வருது. ஒரு தொழிலாளியோட வியர்வை ஊதியமாக திரும்பி வருது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தினமும் 24 மணி நேரம் இருக்குது. அது எதுவாக நமக்கு திரும்பி வருது? வெற்றியாவா, தோல்வியாவா, இல்லை கண்ணீராவா, இல்லை வீணான நினைவுகளா? இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படிங்கிறதான் கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462251132 மற்றும் ஒரு 0462251133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவது காலத்தால் பயிர் செய்யும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நேரத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நேரத்தையும் பொன்னான நேரமா நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் அறுவடை செய்யணும். நேரம் கடந்து நம்ம எது செஞ்சாலும் எதுவுமே கிடைக்காது. நம்ம யோசிப்பதற்கு கூட அதிகமா நேரம் எடுத்துக்க கூடாது. என்ன செய்யணுமோ அதை வந்து அது சீக்கிரமா யோசிச்சு அந்தந்த நேரத்துல எதை எதை எந்தெந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் நினைச்சு தன்னோட பொண்ணான நேரத்தை வந்து வீணாக்க கூடாது. அந்த மாதிரி வீணாக்காம நம்ம செயல்பட்டோம்னா நம்ம சீக்கிரமா நம்ம நேரத்தை அறுவடை செய்யலாம். காலத்தேரம் பயிர் செய்ய நம்ம ஊர், அதாவது ஊரோட ஒத்து போகணும். ஏன்னா காலத்துல வந்து அந்த நேரத்துக்கு பயிர் செய்யாம அவங்க வேற ஒரு நேரத்துல அவங்க வந்து பயிர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது காது மாடுங்க தின்னுட்டு போயிரு. அதனால எல்லாரும் செய்யற நேரத்திலேயே நம்மளும் செஞ்சோம்னா கண்டிப்பா அறுவடை செய்யலாங்கிறது என்னோட கருத்து. நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் கலிங்கரம்மன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்களம். நேரத்தை அறுவடை செய்வது எப்படி? உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதர்களும் நேரத்தை அறுவடை செய்யணும். அதாவது இன்னைக்கு செய்யற வேலையை இன்னைக்கே செய்தரணும். உறவு செய்வோம், சாயங்காலம் செய்வோம், நாளைக்கு செய்வோம்னு அந்த அறுவடை வந்து சரியா வராது. அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை அன்னன்னைக்கே செய்தாச்சு உண்டுமானா அந்தந்த வேலைகள் முடிஞ்சிடும். நமக்கு வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். இன்னைக்கு செய்யற வேலை இன்னைக்கே செய்யணும். நாளைக்கு செய்யணுங்கிறதோ அதை நாளைக்கு தாமா செய்யணும். ரெண்டே போட்டு குமிச்சிட்டு
0: அதனால
2: நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கும் எந்தெந்த வேலை என்னென்னு எப்பப்ப செய்யணுங்கிறத தீர்மானம் போட்டு அது நம்ம அந்தந்த நேரத்துல ரியலாக்சன் உண்டுமானா நேர மேலாண்மை நமக்கு ஈஸியா கிடைச்சு நம்ம அன்னைக்கு அந்தந்த வேலைக்கு அன்னைக்கு செய்வோம் என்று கூறி என்னுடைய உரை நிறைவேறமா வாய்ப்பு அளித்தது. நன்றியம்மா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நீங்கள் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மனோகராதா ஸ்ரீராம் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:11. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் கேள்வி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன கருத்து சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சொல்றது யார் எங்கிருந்து?
1: தேனி மாவட்டம் சீதம்பரம் சசிகலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம் சசிகலாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன்ப்பா. பண்பலைய கேட்டுக்கிட்டு
0: சொல்லுங்க. சொல்லுங்க. நன்றி.
1: பயிறு தானியத்தை வந்து அறுவடை செய்யறது கேள்வி. ஏன்னா அதெல்லாம் பயிர் தானியத்துல வந்து அறுத்தா நீண்ட நாளுக்கு வச்சுக்கலாம். காய்கறினா ஒரு வாரம் வச்சுக்கலாம், தானியங்கள்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு நம்ம 24 மணி நேரத்துல நம்ம எப்படி செலவழிக்கிறோமோ அதை பொறுத்துதான்ப்பா. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 10, இதுல வந்து ஒரு 5 மணி நேரத்தை நான் சேமிச்சு வச்சுனா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பயன்படுத்த முடியாதுப்பா. இன்னைக்கு எந்த நேரத்தை எப்படி செலவழிக்கிறோமோ அதை பொறுத்துதான்ப்பா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா திட்டமிட்டு சோம்பேறித்தனம் பண்ணாம வேலை செய்யலாம், நாளை செஞ்சுக்கலாம், அப்பறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் இல்லாம நேரத்தை பயன்படுத்தலாம். சீக்கிரம் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடும்ப்பா. அப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கும்ப்பா, நேரத்தை அறுவடை செய்யலாம்ப்பா. அந்த அறுவடை செய்யற நேரத்துல என்ன செய்யலாம், நம்மள புதுப்பிக்கக்கூடிய பணிகளை செய்யலாம்ப்பா. அதாவது நம்ம தியானம் செய்யலாம், மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு நல்ல புத்தகத்தை படிக்கலாம். நமக்கே செலவு இல்லாம நம்மளைய கேட்டுட்டு நம்ம எல்லாத்து வேலையும் செஞ்சிடலாம்ப்பா. பண்படுத்திக்கும் சாதிக்கும் இனமையா இருக்கும், மனசுக்கு இதமா இருக்கும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறோமையா? சொல்லுங்க.
2: குட்டிக்கதை சொல்லும் ஜோனா அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
2: அதான் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்கம்மா. அதாவது நேரத்தை அறுவடை செய்யணும்னா முதல்ல திட்டமிடல் பண்ணணும். நம்ம திட்டமிடல்னா வந்து என்னன்னா செய்யக்கூடியவை செய்யக்கூடாது.

0: இந்த நாள்ல இந்த நாள்ல இந்த வாரத்துல இந்த மாதத்துல அதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடியவை கூடாதவைன்னா அதிகமா அந்த காலத்துல திண்ணை பேச்சு இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி தேவையில்லாத சமூக ஊடகங்கள்ல போய் அதிக நேரத்தை வீணாக்குறது. இந்த ஒரு வேலையை செய்யணும்னு வைங்களா சரி பெறல் செய்யலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் அப்படி இருக்க கூடாது. அதாவது செய்யக்கூடியதை செஞ்சிடணும், செய்யக்கூடாதது செய்யக்கூடாதது அப்படி நம்ம நேரத்தை திட்டமிட்டோம்னா நம்ம காலத்தை நன்றாக அறிவடை செய்யலாம். நம்ம அந்த கால பயன்பாட்டின்படி நமக்கு தேவையான என்னென்ன செய்யணுமோ படிக்கணும்னா படிக்கணும், தொழிலையோ தொழில செய்யலாம், எல்லாவற்றிலையும் முன்னேறலாம்னு என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேம்மா.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நன்றி. உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: மேடம் வணக்கம். மேடம், நான் தெந்திருப்பேரையில இருந்து சரவணா சுந்தர் பேசுறேன்.
1: தெந்திருப்பேரையில இருந்து சொல்லுங்க சார்.
2: நம்ம நீங்க கேட்டிருக்கீங்க நேரம் எப்படி அறுவடை செய்யறதுன்னு. நமக்கு வந்து டெய்லி காலையிலயே எந்திரிச்சு நம்மளுடைய வேலையை செஞ்சாலே அந்த எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரம் நேரமும் நமக்கு எல்லாமே இருக்கும். அன்னன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் மேடம். காலையிலேயே எந்திரிச்சு நம்ம அதே நேரம் படுக்கும் போதும் அந்த 10 மணிக்கு படுத்தோம்னா 10 to 6 எந்திரிச்சு நம்ம பண்ணனா எல்லா வேலையும் செஞ்சிடலாம். நேரம் அதிகமா இருக்கும், நம்மளுடைய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் என்னோட கருத்து மேடம்.
1: அருமை அருமை, நன்றி நன்றி. அருமையான பதிவு. காலையில நம்ம சீக்கிரம் எழுப்பணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் டிம்மி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: நேரம் 9:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படின்னு கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம், நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: கண்ணம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம்மா, சொல்லுங்க.
1: அதாவது இன்னைக்கு அறிவியல் முன்னேற்றத்தினால எவ்வளவு நேரத்தை அறுவடை பண்ணணுமோ பண்ணணும். வீட்டுல இருந்தே நம்முடைய கோரிக்கைகளை எல்லாமே அலுவலகங்களுக்கோ அல்லது நம்முடைய நகரசபைகளுக்கோ முனிசிபாலிட்டிகளுக்கோ தாலுகாக்கோ எல்லா இடத்துக்குமே நம்ம போன வச்சு வீட்டுல இருந்தே எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம். அது ஒரு இடத்துல போய் தான் கியூல நிக்கணும், அது செய்யணும் இது செய்யணுங்கிற பிரச்சனையே கிடையாது. அப்ப நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சப்படுதுன்னு பாருங்க.
0: கண்டிப்பா
1: எல்லா வேலைகளையுமே நாம அறிவியல் மூலமே சாதிச்சுக்கிறோம். இந்த முன்னேற்றம் இருக்கும்போது நேரத்தை எவ்வளவு நல்லா மிச்சப்படுத்தலாமோ படுத்தலாம்
0: அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆனா நாம வீணா செல்களையும் பாத்துண்டு, வேண்டாத வீடுகாக்களை எல்லாம் பாத்துண்டு, வேண்டாத செய்திகளை படிச்சுண்டு நேரத்தை வேஸ்ட் ஆகத்தான் செய்யறோம்.
0: கண்டிப்பா
1: அதை பிரயோஜனமா நம்ம பயன்படுத்தினாலே நேரத்தை நிறைய அறுவடை செய்யலாம் மேடம்.
0: அருமை அருமை அருமையான பதிவுமா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி இனிக்கூடிய அடுத்த அன்பு உள்ள வணக்கம், யாரு எங்க இருந்து?
2: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: யாரு இங்க?
2: சேரிலிருந்து சாந்தி.
0: சாந்திமா சொல்லுங்க.
2: அத கால பொன் போன்றது, பொண்ணை விட நேரானது.
0: ஆமா,
2: கடமை கண் போன்றது. நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்கிறது. தியானம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்கிறது. புத்தகம் படிக்கும் போது நிறைய நம்ம படைப்பாற்றலை உருவாக்க முடியும். அந்த மாதிரி பயனுள்ள வகையில் இருக்குது. நலன் தானாலாம் நான் கேட்பேன், நல்ல விஷயங்களா சொல்றத நான் எழுதி வச்சு பொண்ணுக்கும் சொல்லுவேன் நான்.
0: கண்டிப்பா
2: இந்த குறிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயனுள்ள வகையில பயன்படுத்தணும்
0: அப்படின்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி
2: நன்றி. வாழ்க்கை.
0: அதாவது நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, சரியான நேரத்தை சரியான முறையில பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு முத்து.
0: பேச்சு முத்து சார் சொல்லுங்க.
3: இந்த நேரத்தை அறுவடை செய்வது எப்படின்னு கேட்டுக்கிறீங்க. என்னுடைய இனிய நண்பர் சிவக்கலை தாமஸ் அவர்கள் சொன்னாங்க, அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் மேடம், ரொம்ப முக்கியம். இந்த நானும் இந்த கடிதம் வந்து வானொலிக்கு எழுதுங்க மேடம், ஒரு பாட்டுக்காக குறிப்பா நம்ம திருநெல்வேலி பண்பலைக்கு ஆசையஞ்சல் நிகழ்ச்சிகளை எழுதிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஒரு 10 கடிதம் எழுதி வச்சிருவேன் ஃப்ரீயா இருக்க போது. அப்புறம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போகக்கூடிய சூழ்நிலை

0: எப்பவுமே அந்த வழியா போகக்கூடிய சூழல் வரும்போது அப்ப போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இப்ப வீட்டுல வீட்டு தேவைகளுக்காக ரேஷன் கடைக்குன்னு ஒரு நாள் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த எஃப்எம்ல கூட பேசும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசலாம், அப்ப நேரம் விரயமாகாது நமக்கு அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டாங்க மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்ப சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பாண்டியன் சார்.
0: பாண்டியன் சார் சொல்லுங்க.
1: காலத்தை அறுவடை பண்றத பத்தி பேசி சொல்லிருக்கீங்க. அதாவது நம்மளோட அலட்சியமான மனப்போக்கு இருக்கு இல்லையா, இதுதான் பல நேரங்கள்ல நம்மள பதட்டம் நிலைக்கு கொண்டு போயிடும். இப்ப பொதுவாவே நம்ம வந்து நமக்கு டைம் கிடைக்கிறது என்னது நம்ம அனுபவிக்க, இந்த இந்த அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பல நேரங்கள்ல நம்மளோட அலட்சியமான மனப்போக்கு வந்து சாதாரணமா கொண்டு போய் அந்த அந்த கடைசி நேரத்துல செய்யக்கூடிய ஒர்க்கு அப்ப அதை தாண்டி போகக்கூடிய நேரங்கள், அதனால வந்து நேரம் அதிகப்படியா
0: விரையமாகுது.
1: பொதுவா நேற்று ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சாப்பாடு நடந்துக்கிறது ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அவரால் அவரோட அப்பா இங்கேருந்து வந்தாரு, பாருங்க சரியான அரேஞ்ச்மெண்ட் சரியா பண்ணிக்க முடியாம போயிட்டுங்க, பாருங்க இந்த லைஃப்ல முக்கியமான விசேஷம் இது, இதை கூட என்னால அனுபவிக்க முடியாம போயிருக்கேன். அது மாதிரி சில விஷயங்களை நம்ம ஆர்கனைஸா செய்யும் போது மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுக்கவோ இல்லைன்னா அதை அனுபவிக்கவோ முடியும். அந்த காலகட்டங்கள்ல அது மாதிரி அவங்க என்ன வேலைகளை செய்யணுமோ அதை கரெக்டான நேரத்தில் செஞ்சாங்க, விடியல் காலையில முடிச்சாங்க, முன்னாடி தூங்கினாங்க, அவங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சது, நிறைய படிச்சாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க, நிறைய விஷயங்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்மளால முடியலையே, காரணம் என்ன? இதுக்கு காரணமே இதுதான், தாறுமாறான சிந்தனைகள் தான். இதை கொஞ்சம் நம்ம நல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சாத்தியமாகும்.
0: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அருமையான பதிவு. சிந்தனைகள்ல தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா?
2: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறோம்மா. நலமா இருக்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். காலத்தை அறுவடை செய்வது. இப்ப நாலாம் விவசாயம் இருக்கும் போது அந்த டைம் கரெக்டா நம்ம செஞ்சோம்னா தான் அந்த விவசாயம் பண்ண அறுவடை பண்ணி வீடு வந்து சேரும். இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்னா மறுபடியும் அந்த உடம்பு வர்ற காலம் அந்த காலத்துல இப்ப இந்த உப்பளத்துல வேலை பார்க்கலாம் பேச்சு மாதிரி ரெண்டு பேரும் பிள்ளைக்காயில இருந்து வருவாங்க. அந்த 5 மணிக்கு பஸ்ல விட்டாச்சுன்னா அவங்களுக்கு அது வருமானம் போச்சு. அதனால காலத்தை என்னமே வீணாடிக்க 9 மணிக்கு வருதுன்னா 8:30 அங்க இருக்கணும். அதனால நம்ம என்னைக்குமே காலத்தை வீணடிக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை என்றுமே மேன்மையாக இருக்கும் என்பதை கருத்துமா வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை அருமை. அந்த நேரத்துல செய்ய வேண்டியது அந்த நேரத்துல கரெக்டா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து?
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். யார் எங்க இருந்துமா?
3: தூத்துக்குடி மாவட்டம் தீட்டாம்பட்டியில இருந்து விஜயா.
0: சொல்லுங்க.
3: காலத்தை அறுவடை செய்யறது வந்து நம்ம கையில தாங்கமா இருக்கு. சொல்லிக்கிட்டே போறத விட நம்ம அந்த டயத்துல எந்தெந்த டயத்துல என்ன பண்ணணுங்கிறத நான் எப்பவுமே 17 வயசுல 4 மணிக்கு எழுந்திருச்சவன். இன்னும் எனக்கு 60 வயசாச்சு, 4 மணிதான். 4 மணிக்கு எந்த காரணத்தை கொண்டு எழுந்திருச்சிருவேன்? ஒரு வேலை சாதாரண ஒரு வீட்டு வேலை தான், வீட்டு வேலைனா கூட அது பார்த்தாதான முடியும்.
0: ஆமா கண்டிப்பா.
3: அதனால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து இப்ப கட்டி கொடுத்து முடிச்சுட்டே பிள்ளைங்க பேரு காலத்து வரைக்கும் இதே 3:30 4 மணி தான் இப்பவும் நான் எழுந்திருப்பேன்.
0: சூப்பர் சூப்பர்.
3: இப்ப நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா கூட நான் அந்த வேலையை பார்த்துட்டு தான், யாரும் பேசினா கூட பேச மாட்டேன், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் பார்ப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கும் போதும் அப்படிதான், நைட் 9 மணி வரைக்கும் படிமா, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சு படி, நம்ம உழைச்ச கூலி கண்டிப்பா கிடைக்கும்.
0: கிடைக்கும்.
3: அதனால கிடைக்காம இருக்காது, நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாத. நீங்க நீங்க படிங்க, நான் 5 கட்டை எடுக்கிறேன், எனக்கு அந்த 5 கட்டைக்குள்ள வருமானம் கிடைக்கும். நீங்க படிக்கிறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்
0: கண்டிப்பா
3: அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையும் திட்டம் போட்டுதாமா பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் இப்பயும் கூட நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா கூட அந்த காலையில எழுந்திருச்சு நான் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தூங்கிடுவேன். எங்க அம்மா முன்னால சொல்லுவாங்க, உட்கார்ந்தா வாய்க்கு கேடு படுத்தா மேலுக்கு சுகம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எந்த நேரமும் தூக்க கிடையாது, நான் அந்த மைண்ட் எனக்கு இப்பவும் அந்த மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் 17 வயசுல நான் 4 மணிக்கு முடிச்சவா இப்பவும் நான் அந்த 4 மணிக்கு முடிவு கட்டிடும்.
0: சூப்பர் சூப்பர். அருமைமா அருமை.
3: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. என்ன சூழலில் வந்தாலும் என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருவேன், நான் வேறு டைமில் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில் பாடல் இதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படின்னு தான் கேட்கும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ள வணக்கம், யார் இங்கிருந்து?
3: தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வாரப்பிரிச்சி பரமேஸ்வரன்.
2: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க நலமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க.
3: அதாவது காலையில எப்படி மீன் வரீங்க? இருட்டு வந்து ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் இருட்டா இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை முடிக்கணுமோ
2: முடியும்.
3: இருட்டின பிறகு ஐயோ நேரம் போயிடுதுன்னா என்ன
2: செய்யணும்?
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அறுவடை காலங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த 120 நாள் பயிருன்னா 120-125 அதை தாண்ட கூடாது. அதை தாண்டினோம்னா நமக்கு வந்து மகசூல் கிடைக்காது, நஷ்டங்கள் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும். அதனால எந்த இதுமே அந்த குறித்த நேரத்துல செய்யணுமா, அதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த நேரத்துக்குள்ள முடிக்கும். அந்த தள்ளி போடுவாங்க சிலவங்க, இன்னைக்கு நாளைக்குன்னு கடைசி பார்த்தா அந்த வேலையே முடியாம. இத மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குமா. அதனால அந்த குறித்த நேரத்துல எதா இருந்தாலுமே செஞ்சோம்னா நமக்கு நல்லது. அதான் அந்த பாஷா படத்துல சராரா ராமையா பாட்டுல அழகா சொல்லியிருப்பாரு. நன்றிமா, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. அருமையான பதிவு. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து?
4: மாவட்டம் லால்குடியிலிருந்து.
2: சொல்லுங்க.
4: நேரத்தை அறுவடை செய்யறதுமா? நேரத்தை அறுவடை செய்யணும், விதைச்சாதானமா அறுவடை செய்ய
2: முடியும்.
4: விதைக்கிறதுக்கே உண்டான சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கிறது இல்லையே. நான் அது மாதிரிதான் இருக்கேன். எனக்காகவே திருக்குறள் ஒன்று எழுதி வச்சிருக்காரு வள்ளுவர். நெடிநீர் மறதி மடித்தூயில் நான்கும் கெடிநீரார் காமக்கலன்னு ஒரு குரல் எழுதி வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு செயலையும் நீட்டிச்சு செய்யறது, எப்பவுமே சோம்பேறித்தனமா இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் தூங்குறது, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களாம் இருக்க வேண்டியது இல்லைங்கிறது அவரோட கருத்து. அவரோட திருக்குறளை பல வகையான விஷயங்களை நான் சிற எடுத்து கையாண்டாலும் இந்த ஒரு குரலை என்னால் எடுத்து கையாள முடியல. அது மாதிரிதான் சோம்பேறித்தனமாகும், ஒரு செயலை ரொம்ப நீட்டிச்சு செய்யறதும், மறந்து போறதும், இது மாதிரி சிந்தனைலாம் நான் இருக்கேன். விதைக்க முடியல சொல்லுவேன், ஆனா நான் நிறைய பேசுவேன் அவங்கள்ட்ட. நேரம்னா அப்படி இருக்குங்க, திட்டம் பெற்று இருந்தாங்க, எல்லாம் செஞ்சிடலாங்க அப்படின்னுலாம் சொல்லுவேன். ஆனா செயல் திட்டத்துல மாத்தாம முடியாது. இன்னைக்கு விதை விதைக்க முடியாம வறண்ட நிலங்கள் நிறைய இருக்கு. மனிதர்கள் என்னைய மாதிரி வெற்றிக்கு கூறிய வழிவகுக்கும். இறைவன் இயற்கை படைத்த அந்த 24 மணி நேரங்கிறது அனைத்துமே பொன்னான வைரமான வைடூரியமான நேரங்கள். அதை யாரும் வீணாக்காதீங்கன்னு சொல்லி ஆனந்த பூங்காத்துல எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு நடத்துற மாதிரி தான்
2: எடுத்துக்கிறேன்.
4: அந்த வகையில சிறந்த தலைப்புக்கு பாராட்டு சொல்லி விடைபெற்றுக்கிறேன்.
2: நன்றி நன்றி நன்றி. அதுவும் வந்து நான் மெதுவாக தான் வேலை செய்வேன் சொல்லி சொல்றது அக்செப்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வீரநல்லூர்ல இருந்து யாரு சார்?
5: கணேசன்.
2: கணேசன் சார் சொல்லுங்க.
5: சரி, அதாவது நேரம்ங்கிறது வந்து நமக்கு வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. காலம் கண் போன்றது, பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நேரத்தை

0: வந்து மிச்சப்படுத்துறதுக்கு என்ன வேஸ்ட், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் பொழுதுபோக்குகிட்ட குறைச்சி நல்ல ஐடியா பண்ணோம்னா நேரத்தை மிச்சமாக்கி நல்லா இருக்கலாம்ங்கிறது இன்றைய கருத்து மேடம்.
1: அருமை அருமை அருமை, நன்றி நன்றி
0: நன்றி மேடம்,
1: நன்றி. நிகழ்ச்சி கலந்துருக்கு பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: வெளி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படின்னு தான் கேட்கும். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து இத்தனை நேரம் சிறப்பித்த அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
0: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
1: நேற்றுக்குங்கிறது இறந்து போன ஒண்ணுமா, நாளைக்குங்கிறது புறக்க போற ஒண்ணு, அது புறக்கும். ஆனா வந்து நாம இருப்போமாங்கிறது அந்த ஈசண்ட தான் இருக்கு, இந்த ஈசண்ட கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஈசன் கொடுத்த வனப்பிரசாதம், அதை நம்ம திட்டமிட்டு செய்யணுமா. 10 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னன்னா நமக்கு 9:30 பஸ், அந்த பஸ்ஸை விட்டா அடுத்தது வந்து நம்ம 10:30 தான் பஸ் அப்ப என்ன பண்ணணும், 9:05 நீ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடணும். அதை விட்டுட்டேன்னு நீ 1 மணி நேரம் அங்க வேஸ்ட் பண்ணணும். அந்த 1 மணி நேரத்துல என்ன எல்லாமோ செய்யலாமா. அதனால எதையுமே திட்டமிட்டு செய்த நல்லது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: அருமை அருமை நிகழ்ச்சி. அடுத்த அன்பு உள்ளம் வணக்கம், யார் எங்கிருந்து?
2: இனிய காலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றே பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
0: நாங்க நலமா
2: இருக்கோம். கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: ஹலோ.
0: சொல்லுங்க.
2: அதாவது காலம் வந்து நேரங்கிறது பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. பொன் கொடுத்தாலும் பொருள் கொடுத்து கிடைத்தாலும் கிடைக்காது நேரம். அப்புறம் நாம வந்து நேரம் வந்து நேரத்தை வந்து இதே மாசமா நேரமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இப்ப வந்து நமக்கு முதல் எதிரி வந்து சோம்பல். சுறுசுறுப்பா செயல்படும் தூக்கத்தை குறைக்க வேண்டும். அப்புறம் வந்து நம்மளை வந்து ஒவ்வொருட அளவலாத குறைக்க வேண்டும். நம்ம டைம் டேபிள் போட்டுட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம வந்து அந்த நேரத்தோடு எதுவுமே செய்யறதுக்கு வந்து ஆயத்தம் வர்றதுக்கு வந்து நாம வந்து காலத்தை வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும். சோம்பலை விரட்டணும். அப்படி இருக்கும்போது காலத்தை நேரத்தை வந்து அறுவடை செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
0: கண்டிப்பா.
2: அதாவது நாம வந்து இன்னொருத்தர் நேரத்தையும் நாம விலைக்கு வாங்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு நம்ம 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு செய்யணும்னா அவருக்கு 1 மணி நேரம் விரயமாகும் தானே. அதே மாதிரி நமக்கும் இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது அடடா நம்ம இப்படி நேரத்தை வந்து நம்ம விரயமாக்குறோமே, நம்ம நேரத்தை கடத்தி நிற்குமே சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அதனால வந்து நம்ம டைம் டேபிள் போட்டு எல்லாமே ஷார்ப்பா எல்லாமே செய்துட்டு இருந்தா நேரத்தை நம்ம அறுவடை செய்வதுக்கு வந்து எளிதாக இருக்கும்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்து.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி கூட. அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்த ஐயா?
3: கோவில்பட்டி வட்டம் பாண்டாமங்கலம் கோவிந்தராஜா.
0: கோவிந்தராஜன் ஐயா சொல்லுங்க.
3: காலம் கருதி கருவி கொண்டு செயல்படி ஞானம் கைகூடும். இதையுமே காலத்தை அறிந்துதான் செயல்படணும். அதனால நமக்கு லாபம் உண்டு, நல்ல எதிர்காலமும் உண்டு. உறங்கி கொண்டு ஒன்றும் நடக்காமல் நமக்கு ஒன்றும் யாரும் உதவி செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. லேசா லேசா திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீ லேகா பார்த்தசாரதி குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு

நேரம் 9:58 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைவாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கடிகாரத்தோட முட்கள் அப்படிங்கிறது ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணுமா பின்னேறணுமா அப்படின்னு முடிவு செய்யக்கூடியது நாம தான். இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் வீணானா அது நாளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க, அதோட நேரத்தை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யுங்க. நேரத்துக்குள்ளே உங்களோட கனவுகளை விதைங்க. ஒரு நாள் அந்த நேரமே உங்களுக்கு வெற்றியை அறுவடையாகி உங்கள் கைகளில் வந்து சேரும். அது வரைக்கும் உங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கிலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைனா 2561133. வெளியூர் நேர்லாந்திங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்லாந்திங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இந்தாசி மாவட்டம் போலாமாத்தில சுப்பிரமணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க, முதல் பாடல் என்ன கேட்க இருக்கோம்?
2: திருநாள் பற்றி. பழைய சோறு பச்சை மிளகா.
1: பழைய சோறு பச்சை மிளகா பாடல் கண்டிப்பாக வழங்கலாம். அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ராணி கி வாவ் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த வகையான சுற்றுலாத்தலம் அந்த ராணி கி வாவ் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்குது. திருநாள் திரைப்படத்திற்காக ஸ்ரீ அவர்களின் இசையில் ரஞ்சித் நமிதா பாடின பாடல். நேரம் சரியாக 10:04 ஆயிட்டுருக்கு.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சி அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்துல சிற்பி சிந்துசாரா மேடத்துக்கு வணக்கம் சொல்வதை உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறேன். வசந்தா, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: வசந்தாமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?

0: போவோமா?
1: குஜராத்ல
0: உலக புகழ் பெற்ற ஒரு சுற்றுலா தலம் இருக்கு, ராணி கி வாவ் அப்படின்னு. இது எந்த வகையான சுற்றுலா தலம் அப்படின்னு கேட்டிருந்தோம், சரியா? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று படிக்கட்டு கிணறு, தலைகீழாக கட்டப்பட்ட படிக்கட்டு கிணறு, இல்லனா மிதக்கும் அரண்மனை. அடியில் 7 அடுக்குகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தலைகீழான ஒரு பிரமிடு வடிவான படிக்கட்டு கிணறு. இப்ப பிரமிடு பார்த்திருப்போம் இல்லையா, தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கிணறு கட்டப்பட்டதுதான் இந்த ராணி கி வாவ். அதுக்குதான் இந்த சுற்றுலா தலம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியின் வால், அதாவது ராட்டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தமிழகத்தின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ பதில் தெரிஞ்சால் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது மதுரை திரைப்படத்தில் இருந்து.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். முதல்வர்லேருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
1: ஜோதிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: சேட்டை படத்துல இருந்து இளமை திரும்புடே அந்த பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா? எலியின் வால், ராட் டெயில் ஃபால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் தமிழகத்தின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உங்களுக்கான ஆப்ஷன் தலையாறு நீர்வீழ்ச்சி, இன்னொன்னு சுருளி நீர்வீழ்ச்சி.
2: தலையாறு மேடம்.
1: தலையாறு அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: 297 மீட்டர் உயரம் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. இது கொடைக்கானல் மலை பாதையிலிருந்து பார்க்கும் பொழுது மிக குறுகிய எலி வால் போல செங்குத்தா இருக்குமா, அதனால தான் இது வந்து எலியின் வால் அப்படின்னு சொல்றாங்க. எலியின் வால் அருவி, ராட்டைல் ஃபால்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அருவியை. நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? அது முதன் முதல்ல எந்த நாட்டு அரசர்களால் பனிக்கட்டுடன் பழச்சாறுகளை ரகசியமா சாப்பிடப்பட்டது? எப்பவுமே வந்து ஐஸ்கிரீம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், சாப்பிட்ருப்போம். இப்போ நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்துச்சுல. ஆனால் முதல் முதல்ல அதை கண்டுபிடிக்கும் பொழுது ஐஸ் கட்டியில் வந்து பழச்சார் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்களா? அது எந்த நாட்டு அரசரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. பதில் தெரிஞ்சால் கால் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் அவர்களை இசையமைத்து பாடின பாடல் பேட்டை திரைப்படத்திலேருந்து இளமை திரும்புதே. காலை 10:17.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் வரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கணுமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கும்.
0: சரி, உங்க பெயரை பதிவு செஞ்சிடறீங்களா?
1: ராணி, தேனியில இருந்து.
0: தேனியில இருந்து ராணி, ஓகே. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு வேட்டைக்காரன்.
0: சூப்பர், கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்விக்கு போலாமா?
1: சொல்லுங்கம்மா.
0: இந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் வந்து முதன் முதல்ல எந்த நாட்டு அரசர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று சீனா, இன்னொன்று பிரான்ஸ். பிரான்ஸ் இல்லை, சீனா. சீனா தான் மிகச்சரியான பதில். பரவாயில்ல, அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: கிமு 200களிலே பார்த்தீங்கன்னா இந்த சீன அரசர்கள் வந்து இந்த பன்னிக்கட்டியில் அரிசி அதுக்கப்புறம் பாலை கலந்து ஒரு விசித்திரமான குளிர்ந்த உணவு அப்படின்னு அப்போ பேர் இருந்தது. இப்போ அது ஒரு விசித்திரமான குளிர்ந்த உணவு கிடையாது, ஐஸ்கிரீம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. சீன அரசர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஐஸ்கிரீம். அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்களே பஞ்சு மிட்டாய், இதை கண்டுபிடித்த நபர் யார், எந்த துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த துறையில் உள்ளவங்களா அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவு தான் இருக்கும் பதில். பாருங்களேன், இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு வேட்டைக்காரன் திரைப்படத்துலேருந்து. நேரம் சரியாக காலை 10:22 ஆயிட்டுருக்கு.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? படத்துல இருந்து
1: என்ன பாட்டு கேட்டேன்?
0: ஒன்னு வந்து பல் மருத்துவர், இன்னொன்னு ஒரு சமையல் கலைஞர். அப்படிதான் நம்ம யோசிப்போம், ஆனா அது தவறான பதில். ஒரு பல் மருத்துவர் தான் கண்டுபிடிச்சாராம். நன்றி. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லியம் மோரிசன் அப்படின்ற ஒரு பல் மருத்துவர் தான். 1897 இந்த சர்க்கரையை நூலாக மாற்றும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து பஞ்சு மிட்டாயை உருவாக்குனாராம். ஒரு பல் மருத்துவர் தான் ஒரு பஞ்சு மிட்டாயை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, உலகின் மிக விலைமதிப்பற்ற மசாலா பொருளான குங்குமப்பூ, இது எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக தானே இருக்கும், இது எந்த பூவின் சிறிய பாகத்திலிருந்து கைகளால் மட்டுமே பிரித்தெடுக்கப்படுகிறது? எந்த பூவிலிருந்து இந்த குங்குமப்பூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, ஏஆர் ரகுமான் இசையில், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், காலை வம்சம் திருப்பூர்லேருந்து மனதைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: படம் ஆலை நாளை ஒன்றும் பார்த்த நேரம்.
0: ஒன்றை பார்த்த நேரம், சரி கண்டிப்பாக கொடுத்துடலாம். கேள்வி பதில் போகலாமா?
1: ஆ, போகலாங்க.
0: இந்த உலகின் மிக விலை மதிப்பற்ற மசாலா பொருளான இந்த குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த பூவில இருந்து கிடைக்குது, எந்த பூவில இருந்து பிரித்து எடுக்கிறாங்க? உங்களுக்கான ஆப்ஷன்
1: சட்டை வளர்ச்சிங்கிற பூவில இருந்து.
0: என்ன பூ?
1: குரோக்கல்.
0: குரோக்கஸ். குரோக்கஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இந்த குரோக்கஸ் பூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ குங்குமப்பூ வேணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 லட்சம் பூக்களில் இருந்து அந்த பகுதியை பிரித்து எடுக்கணும். அதுவும் வந்து மிஷினாலாம் பண்ணுறதில்ல, மனித கைகளால் மட்டுமே அதை எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த குங்குமப்பூ நல்ல ஒரு அருமையான குங்குமப்பூ கிடைக்கணும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் செலவாகுது, காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இது தான். அந்த மலர்கள்லேருந்து கையாலேயே பறிக்கப்படுகிறதுனால தான் அதுக்கு இவ்வளவு அப்படிங்கறது சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்து பழங்களும் பழுத்தவுடன் மரத்திலிருந்து கீழே விழுந்துரும்ல, ஆனா இந்த ஒரு பழம் மட்டும் மரத்திலேயே தான் இருக்குமா, அது அழுகினாலும் சரி கீழே விழாது மரத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன பழம் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, ஆலினால் அழகராஜா திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களின் கவனத்துக்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்க பேரை பதிவு பண்ணிருங்க. முருகன் சார், சொல்லுங்க முருகன் சார், என்ன பாடல்
1: இன்னைக்கு?
0: அதாவது உலகில இருக்கக்கூடிய அனைத்து பழங்களும் பழுத்தவுடன் மரத்திலிருந்து கீழே விழுந்துடும் அப்படித்தானே? ஆனா இந்த ஒரு பழம் மட்டும் மரத்திலே இருக்குமா? அழுகுனாலும் அதே மரத்துல தான் இருக்குமா? அது என்ன பழம் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு அண்ணாச்சி பழம், இன்னொன்னு பலாப்பழம்.
1: அண்ணாச்சி
0: பழம் அப்படிங்கறது மிக சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த அண்ணாச்சி பழம் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள தண்டு பகுதி வந்து ரொம்ப வலுவா இருக்குமா? அது வந்து தாவரத்தோட இணைந்து இருக்கிறதுனால அது பழுத்தாலும் சரி அழுகினாலும் சரி மனிதர்கள் பறிக்கும் வரை அது மரத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய, சில சமயங்களில் ஒரே நாளில் 3 அடி வரை வளரக்கூடிய வேகத்தில் வளரும் புல் இனம் எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க, விஜய் ஆண்டனி இசையில, உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக காலை 10:42.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம்
0: சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வடக்கு திருநூர்ல இருந்து மாணிக்கவாசன் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
1: படம் பாகுபலி, பாடல் பச்சை கிளி.
0: சரி, ஓகே, கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய, சில சமயங்களில் ஒரே நாளில் 3 அடி வளரக்கூடிய வளரும் புல் இனம் எது?
1: பழங்காட்டுகள்ல மூங்கில்
0: பண்ண,
1: யானை எல்லாம் கிட்ட போவாதாம், ஒரு நிமிஷத்துல 3 அடி
0: உயருமா?
1: சொல்லுதாங்க,
0: நீங்க பாக்கல, ஆனா அது உண்மைதான் சொல்றாங்க. மூங்கில் தான் அவ்வளவு ஃபாஸ்டா வளருமா? ஒரு மணி நேரத்துக்கு 1.5 அங்குலம் வளரக்கூடிய வேகத்தில் இந்த புல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, பாகுபலி திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களை தொங்கல் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து நிறைவான நேர் யாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய டைமும் வந்துச்சு. ஏன்னா டைம் சரியா காலை 10:53 ஆயிட்டு இருக்கு. நிறைவான நேயர் வணக்கம்.
1: நெல்லை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அறிவிப்பாளர் சிந்து சார் அவர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் சகோதரி.
0: முற்பகல் வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நான் குரு தங்கை சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா,
0: மனம் விரும்பி என்ன பாடல் என்று?
1: படம் மத யானை கூட்டம்.
0: சரி,
1: பாட கோணக்கொண்டக்காரி அந்த பாட்டை அனைவருக்காகவும் போடுங்கம்மா.
0: சரி, கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
1: கேளுங்கம்மா.
0: இந்த மசாலா பொருட்களின் அரசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய் செடியில எங்கு காய்க்கிறது? பூக்களின் நடுவுலையா இல்லது வேரின் பக்கம் இது காய்க்குமா? எஸ் அப்படிங்கிறது சரியான பதில். நன்றி. ஏலக்காய் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேலே தென்னா இருக்காதான், அந்த வேர் பகுதி கிட்ட கீழே தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏலக்காய் செடி வந்து இஞ்சி மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசித்திரமான இனம். இது வந்து காய்கள் செடியின் உச்சியில் காய்க்காம வேருக்கு அருகில் தரையோடு தரையாக தான் அந்த ஏலக்காய் படர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். மத யானை கூட்டம் திரைப்படத்துலேருந்து. நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க மணித்திரனான் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு, பெரும்பாலும் எல்லா நேர்களும் சரியான பதில் தான் சொன்னீங்க. ஒரு சில நேயர் தான் வந்து வேற பதில் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அழைத்தமை எல்லா அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் இல்லை, மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் எடுக்க முடியல. நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கும் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

0: உங்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான முற்பகல் வணக்கம். நினைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சி. 100வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதாம் பூமி, 99 முறை இழந்தவன் அல்லவா நீ என்று. ஆம், விழுந்தாலும் எழுவும் விருட்சமாய் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா. வரலாறு சில இடங்களில் எழுதப்படுது, சில இடங்களில் உயிரோட வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒடிசா மண்ணில் அமைஞ்சிருக்கக்கூடிய தௌளி குகைகளும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான். ஒரு பேரரசோரோட மனசை மாற்றிய அந்த மண், வாளோட சத்தத்தை விட அமைதியின் குரல் தான் உயர்ந்தது அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்திய அந்த புனிதமான நிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தௌளி குகைகள். அதை பற்றி தான் இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்தே இருக்கு. நிகழ்ச்சியில் முதலாவது ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜானகி குரலில் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

நேரம் 11:09 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனித நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் தௌலி கேவ்ஸ், அதாவது தௌலி குகைகள் பற்றி தான் கேட்டுருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதிக்கரையில் அமைஞ்சுள்ள இந்த தௌலி அப்படின்னு சொல்லக்கூடிய குகைகள். இயற்கை அழகும் வரலாற்று பெருமையும் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது இந்த தௌலி குகைகள். அப்படியே அந்த மலை தௌலி அந்த மலை மேலே நின்று அந்த கீழே ஓடக்கூடிய நதியை பார்க்கும்போது காலம் இன்னும் இந்த வரலாற்றை அமைதியாக சொல்லி கொண்டிருக்கிறத மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே தோணுமா, அவ்வளோ அழகாக இருக்குமா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 11:15 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சி. மணித்திராடு நிகழ்ச்சியில் தவுளி குகைகள் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். கிமு 269 அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற கலிங்க போரில் அந்த மண்ணே வந்து அப்படியே இரத்தத்தால் சிவந்து போயிருந்தது. ஆனால் வெற்றி பெற்ற அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர் தான். அசோகர் வந்து அந்த போர்க்களத்தில் போய் அந்த கிடந்த உயிர்களை அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கார். அந்த அமைதியும் அந்த மௌனத்தையும் பார்க்கும்போது வெற்றியை

மனுஷனோட உயிர் தான் உயர்ந்தது அப்படின்னு அவர் உணர்றாரு. அந்த உணர்வு தான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியது. இந்த மாற்றத்தோட சாட்சியாக தான் தவுளி மலையில் அசோகரோட பாறை கல்வெட்டுகள் இன்னும் கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வெட்டுகள் வெறும் எழுத்துக்கள் மட்டுமே கிடையாது, மனித நேயம், கருணை, அன்பு, அமைதியை தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலத்தின் குரலாக ஒழிச்சிட்ருக்கு. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: மக்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராட நிகழ்ச்சி. மணித்திராட நிகழ்ச்சியில் இன்றைக்கி தௌளி குகைகள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தௌளியோட உச்சத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, வெண்மையாக ஜொலிக்கக்கூடிய ஒரு சாந்தி ஸ்தூபம் ஒன்று இருக்கும். உலக அமைதிக்கான அழகிய அடையாளமாக இது விளங்குது. புத்தரோட போதனைகளை நினைவிட்டக்கூடிய இந்த ஸ்தூபம் வெற்றியை விட அமைதி தான் நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை ஒவ்வொரு பார்வையாளர்களோட மனசுலையும் விதைச்சிட்டு போகுது. நிகழ்ச்சியில் இப்போ ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வசந்த கால பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:27. அமைதியா ஓடிட்டே இருந்தாலும் அதோட அலைகள் வரலாற்றின் கண்ணீரை இன்னைக்கு சுமந்து செல்றதா தோன்றுது. ஒரு காலத்துல போரோட முழக்கத்தை கேட்ட இந்த நிலம் இன்னைக்கு பறவைகளோட இசையும் அமைதியின் மொழியையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்கு. இந்த தவுளி குகைகளுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணம், இது வந்து ஒரு சுற்றுலா இல்லைங்க, இது மனித மனதின் மாற்றத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழால் வென்ற உலகத்தை விட அன்பால் வென்ற இதயங்களே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத இந்த மண் அமைதியாக சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரல் அந்த சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மனிதநாடு நிகழ்ச்சி. எனக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் தௌளி குகைகள் பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிறைவாக நான் சொல்ல வர்றது இதுதான், தௌளி குகைகள் வந்து நமக்கு ஒரு இடத்தை மட்டும் காட்டுறதில்ல, ஒரு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டை செஞ்சு ஒரு நாட்டை வெல்லலாம், ஆனால் அமைதி தான் உலகத்தை வெல்லும் அப்படிங்கிற அந்த உண்மையை காலம் கடந்தும் காக்கும் வரலாற்று சின்னமாக தான் இந்த தௌளி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்றைக்கும் மனித குலத்தோட நினைவில் நிற்கக்கூடியது தான் இந்த தௌளி அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு எழுந்துருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:38 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இன் மணித்திராடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் எங்களோட உள்ளூர் தகவல்களை அள்ளி தர்றதுக்காக எங்க கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
2: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: சிந்து சாரா சொல்லுங்க, என்ன தகவலோடு இருக்கீங்க?
2: ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் வருது இல்லையா, அதே மாதிரி ஆடி அமாவாசை வருது. ஸோ சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். கிட்டத்தட்ட 100,000 பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பக்தர்கள் வந்து குடிநீர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த அமாவாசை திருவிழா வந்து 10ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. இங்கே வந்து கூடுதலாக நிரந்தர குடிநீர் தொட்டிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட தற்காலிக குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட பக்தர்கள் குடிநீர் எடுத்துகிட்டு வரணும். மழை கம்மியா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி அருவிகள் ஓடைகள்ல தண்ணி இப்ப இல்லைங்கிற காரணத்தினால நீங்க வந்து கண்டிப்பா பக்தர்கள் குடிநீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க.
1: அடுத்ததான் என்ன தகவல் நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சொரிமுத்து அய்யனார் கோயில் இருக்குல்ல, அங்கே நம்ம சொரிமுத்து அய்யனார் கோயில் அங்கே கோயில் விழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோயில் ஆடி அமாவாசை திருவிழா வர்ற 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறத முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலம் சார்பில் இன்னைக்கு அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. எங்கெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, திருநெல்வேலி, ஆலங்குளம், சுரண்டை, தென்காசி, அம்பாசமுத்திரம், அகஸ்தியர்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து பக்தர்களோட வசதிக்காக 150 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து கழகத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஐயோ பஸ் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், சொரிமுத்து அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படம் தெரியுமா? குங்கும சிமிழ் திரைப்படத்தில் தான் உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 11:44. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனித நிகழ்ச்சி. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 80வது சுதந்திர தினம் என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 ஆம் தேதி. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை முன்னிட்டு அஞ்சல் அலுவலகங்களில் தேசிய கொடி விற்பனை நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தேசிய கொடியோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 ரூபாயா. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் அரசு மற்றும் தனியார் துறை அலுவலர்களும் வணிகர்களும் எளிமையாக மூவண்ண கொடியை வாங்கி பயன்படுற வகையில் கிராமப்புற அஞ்சல் அலுவலகங்களாக இருக்கட்டும், மறுபடியும் எல்லா அஞ்சல் அலுவலகங்கள்லையும் தேசிய கொடி விற்பனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு ஏற்பாட்டை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொடியோட மொத்த தேவை ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரு 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி

0: நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 98 41 87 57 10 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 98 41 87 57 10 அப்படின்னு ஒரு நம்பரும், இன்னொரு நம்பர் 97 91 65 50 30 அப்படின்னு இன்னொரு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் மறுபடியும் சொல்கிறேன், 97 91 65 50 30 அப்படிங்கிற அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி மொத்தமாக உங்களுக்கு வந்து ஃப்ளாக் தேவை அப்படின்னா பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃப்ளாக் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா,
1: அடுத்த தகவல் என்னென்னா, பிளாஸ்மா அறிவியல் கண்காட்சி நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் மற்றும் குஜராத் பிளாஸ்மா ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளாஸ்மா அறிவியல் கண்காட்சி வந்து நடைபெறுக்கிறாங்க. இது வந்து கொக்கரகுளத்தில் உள்ள அறிவியல் மைய வளாகத்தில் வச்சு தான் நடைபெற இருக்குது. திங்கட்கிழமை அதாவது இன்று தொடங்கி வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இது நடைபெற இருக்கு. தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெற இருக்கு. இதில் வந்து திண்மம், திரவம் அப்புறம் வாயு ஆகிய 3 நிலைகளுக்கு அப்பாற்பட்டது இந்த 4வது நிலை பிளாஸ்மா அப்படிங்கிறதுனால அதோட தன்மைகள், பயன்பாடுகள் என்ன, அதுக்கப்புறம் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களில் இந்த பிளாஸ்மாவின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் பிராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் உங்களுக்கு விரிவா சொல்ல இருக்கிறாங்க. ஸோ மாவட்ட அறிவியல் மையத்தில் பிளாஸ்மா அறிவியல் கண்காட்சி இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு.
0: ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிகழ்ச்சி படத்தை தான் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சின்ன தாய் திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: 11:52 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சியில். மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன
1: என்ன கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து மாற்றுத்திறனாளி சான்றுகள் வந்து சமர்ப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது August 11 மாலை 5 மணிக்குள்ளே, அதாவது நாளைக்கு 5 மணிக்குள்ளே வந்து அந்த சான்றிதழை நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MBBS BDS இடங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து அதற்கான தகுதி சான்றிதழ் தான் நீங்கள் வந்து 11 5 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இந்த விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறது, மருத்துவ கலந்தாய்வுக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு அப்படிங்கிறது வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஆனாலும் மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையின்படி மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், ஓய்வு பெற்ற இராணுவத்தின் வாரிசுகள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீட்டு வழங்கப்பட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுப்பாங்க இல்லையா, அது மருத்துவ மதிப்பீட்டு வாரியங்கள் மூலமாக வழங்கப்படும். அந்த சான்றிதழை இணைய வழியாக நீங்கள் பதிவேற்றம் அப்டேட் செய்ய வேண்டிய கடைசி நான் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது முடிஞ்சிருச்சு. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. August 11 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.
0: அடுத்ததாக ஏன் நான் என்ன தகவல் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்புக்கான துணை கலந்தாய்வு வந்து 17 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்புக்கான இதுவரை நடந்து முடிந்த சிறப்பு கலந்தாய்வுல முதல் சுற்று கலந்தாய்வில் 28,979 மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு சேர்க்கை நடைபெற்றுச்சு. பிஆர் கலந்தாய்வில் பொது பிரிவில் 622 பேரும், அரசு பள்ளியில் 7.5% ஒதுக்கீட்டை 40 பேரும் ஒதுக்கீட்டு ஆணையம் பெற்றிருக்காங்க. இப்படி இறுதியாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tneaonline.org அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் வெளிப்படையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரெண்டாவது சுற்று கலந்தாய்வு இப்போ நடைபெற்று வருது. இதில் இதுவரைக்கும் 60,508 ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கலந்தாய்வு செயல்பாடுகள் 17 வரைக்கும் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று கலந்தாய்வும் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா துணை கலந்தாய்வு நடைபெற இருக்கு அப்படின்னும், அதற்காக பிளஸ் டூ துணைத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகள், பொது கலந்தாய்வில் விண்ணப்பிக்காதவர்கள் வருகிற 17 31 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான துணை கலந்தாய்வு அடுத்த மாதம் செப்டம்பர் 3 7 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவிச்சிருக்காங்க.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலின் இணைப்பு கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாத சுவாமி கோவில் ஆவணி தபசு திருவிழா 12 தொடங்குது. 12 தொடங்கி 28 வரைக்கும் இந்த திருவிழா நடைபெற இருக்கு 14 இதுல 22 அதாவது August 22 வந்து தேரோட்டம் நடக்குது. சிகர நிகழ்வான ஆவணி தபசு காட்சி தரும் விழா வந்து 24 நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததான் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கருப்பை வாய்ப்புற்றுநோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 14 பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய்ப்புற்றுநோய் தடுப்பூசி அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனைகளிலும் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் காலையில் 8 ராத்திரி 8 வரைக்கும், கூடுதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலையில் 9 4 வரையிலும் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த தடுப்பூசி முகாமை August 30 வரை நீட்டிக்க ஆணை பிறப்பிச்சிருக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பள்ளி பணியாளர்கள் சிறுமிகளை ஒன்னா சேர்த்து திட்டமிட்ட நாளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தடுப்பூசி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்றாங்க. இந்த தடுப்பூசி ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னும், கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதா இருக்கு. அதனால 4,000 மதிப்புள்ள தடுப்பூசியை அரசு இலவசமாக வழங்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தில் கையொப்பமிட்டு தங்களோட மகள்கள் இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பயன்பெற சுகாதாரத்துறைக்கு ஒத்துழைக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகள் 14 எட்டியிருந்தாங்க அப்படின்னா, மறக்காம இந்த தடுப்பூசியை போடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு அப்படிதானே.
1: ஆமாம், டைமும் ஆயிடுச்சு, நேரம் சரியாக முற்பகல் 11:57 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா,
0: மற்றும் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தின் கே ஜெயசுதாஸ் குரலில் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையில் நஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்

உயர்த்தி 2,750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2,600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. ஆந்திர அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெற உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. 2.6

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேயர்களே, நம்ம நிலைப்பன்மலை 102.6 நேயர்கள் இப்ப கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளோட நிகழ்ச்சிகளை வழங்க காற்றலையில் உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் மீரா ரஜன். நேரில் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. நேரில் இன்று நண்பர்கள் 12 பத்திற்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களுக்காக நீங்கள் செய்த முதல் சேமிப்பு என்ன அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம் தான நிகழ்ச்சி கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் ஃபாத்திமா அவர்கள். நேர்களை இன்று பிற்பகல் 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். தொடர்ந்து குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றிய தகவல்களோடு சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், பிற்பகல் 3:02 திரையரவு நிகழ்ச்சி கேட்கலாம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1969 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை இன்று 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். இன்றைய அறிவியல் தகவலுடன் திரையிசை நிகழ்ச்சியில் உணவும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. 8:05 குக்கு நேர்வரப்பு பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10 பாட்டு பகரும் தமிழர் வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. 10:00 சுகமானரங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி கேடிசி நகரின் ஜெயராமன் அவர்களின் தொகுப்பு வலம் வர கேட்கலாம்.

0: நேர்களதுவரை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஜோனா,
1: என்னாச்சு
0: குழந்த? வேண்டாம் வேண்டாம். ஓகே ஜோனா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்தாச்சு. நம்ம தோழிகளும் கூட இணைப்பில் ஹாப்பியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. தோழிகளுக்கு எல்லாம் தலைப்பு தெரிஞ்சால் கூட இப்போ புதுசாக கேட்குற நேர்களுக்காக நம்ம தலைப்பு சொல்லியே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். நீங்கள் தான் சேவ் பண்ணியிருக்கீங்களா?
1: ஆமாம்.
0: என்ன சேவ் பண்ணிருக்கீங்க, என்ன வாங்கினீங்க?
1: பெரிய லெவலில் இல்லைனாலும் நான் வந்து எப்போவுமே சேவிங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுவும் சின்ன வயசில் ரொம்ப சேவிங். அப்போ வந்து உண்டியல் தான், ஞாபகம் இருக்கா? மண் உண்டியல் தான். அதை வந்து சம்டைம்ஸ் வந்து பூமிக்கு அடியில் வந்து புதைச்சி வச்சு எங்கள் அம்மா அந்த அதை வந்து இதுன்னு கொடுத்துருவாங்க. பூமியில் புதைச்சி வச்சுப்பாங்க, ஆளுக்கு ஒரு ஒரு உண்டியல். நம்ம அதில் சேர்த்துக்கணும். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வரும்ல, அப்போ வந்து அந்த இதை எடுத்து யார் யார் இவ்வளோ சேர்த்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எப்போவுமே எனக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அப்போது இருந்தே எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் தான் வருது. ஐயோ, முன்னாடிலாம் வந்து அவங்க மண்ணுக்கு அடியில் வந்து புதைச்சி வைப்பாங்க. அதில் இருக்க அந்த காயின் போடுற இடம் இருக்குல்ல, அது மட்டும் தான் தெரியும். அதை நம்ம வந்து 1 இயர் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நம்மக்கிட்ட எவ்வளோ சில்லற கிடைக்கோ அதை போட்டு வரும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைமுக்கு, ஒரு அந்த மாதம் ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த இதை எடுத்து யார் யாருக்கு எவ்வளோ சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. எங்கள் அக்கா இதில் சேமிப்பே இருக்காது, எல்லாமே ஏன் சேமிப்பாக தான் இருக்கும்.
0: பார்த்தீங்களா, சேமிப்புன்னு சொன்னோடனே எவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம தோழிகள்கிட்ட நம்ம அதை தான் கேட்க போகிறோம். உங்களுக்காக நம்ம வந்து யார் யாருக்காகவோ வந்து சேவிங் பண்ணியிருக்கலாம். யாராவது இப்போ ஒரு மனைவின்னு இருந்தால் கணவருக்காக பண்ணியிருக்கலாம், குழந்தைகளுக்காக பண்ணியிருக்கலாம், கணவர் மனைவிக்காக பண்ணியிருக்கலாம். இப்படி பல விஷயங்களுக்காக பலருக்காக பண்ணியிருந்தால் கூட தோழிகள், நீங்கள் உங்களுக்காக செஞ்ச முதல் சேமிப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொல்ல போகிறீங்க. உடனே குயிக்காக கால் பண்ணுங்கள். 0462-2256-1132 மற்றொரு எண்
1: 0462-2256-1133 என்ற எண்களையும் நீங்கள் கலந்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதாவது நீங்கள் என்ன எப்படி எல்லாம் சேமிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்தவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்கிறது?
2: திருமணபுரத்துல இருந்து கோமதி. நமச்சிவாயா.
0: கோமதிமா சொல்லுங்கம்மா.
2: சொன்னது எல்லாம் கரெக்ட். நம்ம சேமிக்கிறது மத்தவங்களுக்கு தெரிய கூடாது.
0: தெரியும்.
1: எப்படி வேற இருக்கா?
0: ரகசியமா வச்சிருக்கணுமா?
2: இல்ல, ரகசியமா வைக்கலன்னா ஏன் அந்த சேமிச்சு வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து எனக்கு 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, பிறகு தாரு, குடும்பத்துல உள்ளவங்க வாங்குவாங்க.
0: என்ன சேமிப்பு முதல்ல செஞ்சீங்க, என்ன வாங்கினீங்க?
2: அப்ப வந்து இந்த மல்மல் சாரின்னு ஒண்ணு உண்டு, அது ரொம்ப நல்லா இருக்கும். காட்டன்ல சாரியும் பிளவுஸும் ஒண்ணு போல இருக்கும், அதாவது சாரியோட பிளவுஸ் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாம் அட்டாச் பிளவுஸ் வந்தது. ஏன் சேமிப்புல பச்சை கலர்ல ப்ளூ கலர் பார்டர் கோடு போட்டது வாங்கி, அது ரொம்ப நாள் நான் என்னோட உழைப்பு
0: ரகசியமாக சேமியுங்கள் அப்படிங்கிற தகவலோடு நிகழ்ச்சியில நன்றிமா, நன்றி ஜோனா. இனிமே வந்து ரகசியத்துல சொல்லாத, சரியா?
1: சரி, சொல்லு.
0: சீக்கிரட்டா வந்து சேமிக்கணும்.
1: இது தெரியாம போச்சே.
0: ஆமா, பேசலாம். அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். ரெண்டு வணக்கம் சொல்றது யாரு?
3: எருவாடியில இருந்து சுல்தானி.
0: சுல்தானிமா, உங்களுக்காக என்ன சேமிச்சீங்க முதல்ல?
3: நான் முத சேமிச்சது ஒரு அப்பம். 6 கிராம்ல ஒரு பேர் போட்டு மோதிரம் செய்தேன்.
0: ஆஹா,
3: எனக்கு அவளுக்கு அவ மக தம்பி பொண்ணு ஒரே மோதிரமா செய்தோம்.
0: சூப்பர், சூப்பர்.
3: அண்மையில சேமிச்சதுல எனக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் ஆசை கிடையாது. இப்ப சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தேன்.
0: சூப்பருங்க, நல்ல நிறைய சேமிப்பு நிறைய இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட் வேற கொடுத்து வச்ச ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் போங்க.
3: ரொம்ப கொடுத்து வச்ச ஃப்ரெண்ட்.
0: நன்றிமா.
3: இப்போ ஆமா, இல்லாட்டா
0: நன்றி.

இப்படி நம்ம வந்து சண்டை போட்டுட்டு ஒரு பாட்டை வந்து கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. எங்க முதலாளி படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். பஞ்சு அருணாச்சலம்னுடைய பாடல் வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜோட இசையில பாட்டு கேட்டுட்டு வேகமா வாங்க, நம்ம அடுத்த தொழில்கிட்ட தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நேயர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தோழிகள் வந்து நான் இப்படிலாம் சேவிங் பண்ணேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸும் கூட கொடுத்துட்ருக்கிறாங்க. பேசலாமா ஜோனா அடுத்த நேர்கிட்ட?
1: அடுத்த நேர் யார் இங்கேருந்து? வணக்கம்.
0: வணக்கம்.
2: என்ன
0: சோகமா பேசுறீங்க சொல்லுங்க அம்புஜம்மா. உங்களுக்காக நீங்க செஞ்ச சேமிப்பு நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து 2004 அப்பெல்லாம் கிராமக்கார, 450 ரூபாய்தான்.
0: 2004 450 ரூபாயா?
2: பொண்ணுக்கு
0: வாங்கும் போது நீங்க வந்து ஒதுக்கி வச்சிருந்தீங்களா?
2: ஆமா, எனக்கு தனியா ஒரு பர்ஸ்ல போட்டு போட்டு வச்சிருந்தேன்.
0: சரி,
2: ஒரு
0: சேமிப்பு உங்களுக்கு செஞ்சு வாங்கினீங்களா?
2: ஒரு நாள் குழஞ்சி காது மிதிப்பட்டு இதாயிடுச்சு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இப்ப கூட சேமிக்கலாம், ஒரு தோடு வாங்கலாம். சரிங்களா? ஆமா, அது உண்மைதாம்மா, என்ன பண்றது. ஓகே அம்மச்சம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. எவ்வளவு வருத்தம் படுறாங்க பாருங்க, அந்த மிஸ் பண்ணிட்டு.
1: அதுவும் அவங்க இது வந்து மத்த இதுலன்னா அவ்வளவு பெயின் இருக்காது. நான் சேர்த்து துட்டு, நான் சேர்த்து துட்டுல வாங்கினது அப்படின்னு சொல்லி
0: கொஞ்சம் வருத்தம் இருக்கு.
1: வேல்யூ அதிகம்
0: கண்டிப்பா. பேசலாம் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் தர்மபுரியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரிம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நலங்களோட நல்லபடியா சேமமா இருக்கீங்கம்மா?
0: சேமமா இருக்கீங்க. சொல்லுங்க அப்படியே உங்களுடைய முதல் சேமிப்பு பத்தி.
3: நீ எல்லாம் இருக்கீங்க, எங்களுக்கு என்ன கவலை? சிறுபிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா உணவு பிடிச்சு வச்சிருந்தாங்க.
0: சரி,
3: அதுல நானே சப்ளையர், நானே கணக்காளர், எல்லாமே நானே.
0: எல்லாம் ஆளின் நாள் நீங்க தான்.
3: என்ன
0: வயசுமா?
3: எனக்கு 12 வயசுங்கம்மா.
0: 12 வயசுல நீங்க சீட்டு நடத்திருக்கீங்க.
3: நானு அப்பவே எனக்கு சேமிப்பு திறன் இருந்துச்சு.
0: சூப்பர்.
3: ஏதோ அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனால ஒரு 10 பெண்கள்
0: என்ன சேமிப்பு பண்ணீங்க? சீட்டு போட்டு உங்களுக்கு பொருள் வாங்கினீங்களா?
3: சீட்டு போட்டு நானும் ஒரு ஆளு பங்காளி, அதுல நானும் ஒரு தோப்பாளி. அதுல நான் எனக்கு வர்ற பணத்தை எழுதிச்சு 400 ரூபாய் சேர்த்து வச்சேங்கம்மா. 12 வயசுல 400 ரூபாய் சேர்த்து வச்சு எங்க சொந்தக்கார தாத்தா, நாங்க நகை தொழில் தான் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனா எங்க அப்பா பண்ணல. அதனால எங்க தாத்தா சொந்தக்கார தாத்தா 400 ரூபாய் கேட்டு ஒழுது எனக்கு ஒரு கோடு செஞ்சுவாங்க தாத்தா. அப்ப காப்பாவே 400 ரூபாய்.
0: சரி, நீங்களே போய் கொடுத்துட்டீங்க?
3: நான் கொடுத்துட்டேன். இந்த தாத்தா அடிக்கடி வருவாரு, பணக்கார தாத்தாவே.
0: சரி சரி,
3: பணக்கார தாத்தாவா இருந்தும் குடுத்து உருக்கவே மாட்டேன்ட்டாரு கூட. நானும் வர்றப்பவெல்லாம் கேட்டு கேட்டு பண்றா.

0: செஞ்சு விட்டாடிட்டு கடைசியில தாத்தா நீங்க ஷோ செய்யற மாதிரி தெரியல எனக்கு
1: சொல்லிட்டேன்.
0: அந்த 400 ரூபாய் வாங்கிட்டேன். வாங்கிட்டு அதுல வேற விஷயத்துல எங்க அம்மாவுக்காக கொடுத்துட்டு எங்க அண்ணன் முத முத எனக்கு ஸ்டோர் செய்து கொடுத்துட்டு நான் கையில் தொழில் தச்சு காசு சேர்த்த பணத்தை கையில கொடுத்து ஒரு பணம் கிணிமணி ஜாமான் தட்டு மட்டும் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன். தங்க பொருள்னாதான் நம்ம உயர முடியும், பொருளாதாரம் உயர முடியும்னு அதுக்கப்புறம் தங்க சேர்த்து வச்சு வச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் கடன் கட்டி வாங்காமயே நகையில சேர்த்து வச்சு நகை எல்லாம் போட்டு பேச முடிச்சேம்மா.
2: நிகழ்ச்சி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு பாட்டு நம்ம போய் குயிக்கா கேட்டுட்டு வந்தோம். முத்துக்காலை படத்துல தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜோட இசையில வாலியின் பாடல் வரிகள்ல பாடலிதான்

0: நேர்களை நேரம் 12:33 நம்மளை மாயாச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதை நிகழ்ச்சியில உங்களுக்காக நீங்க செஞ்ச முதல் சேமிப்பு என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஜோனா பேசுவோமா?
1: ஆ பேசலாம்
0: பேசலாம். அடுத்த தோழி யாரு? வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். ரெண்டு பேருக்கு வணக்கம்.
0: ரெண்டு பேருக்கு வணக்கம் சொல்றது யாரு? லலிதாமா, உங்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: ம், சொல்லுங்க லலிதாமா.
2: ஜோனாமா.
1: ம், சொல்லுங்க.
0: சரி, சீட்டு போட்டு கம்மல் உங்களுக்காக வாங்கிருக்கீங்க.
2: ஆமா, எனக்காக 30 கல்யாணம் 30 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு கம்மல் வாங்கினமா.
0: அடாடா, 30 வருஷமா அவளுக்கு தோணலையா நமக்கு ஏதாவது வாங்கணும்னு? நன்றி. ஓகே ஜோனா, அடுத்த தோழிகிட்ட பேசுறோமா? வணக்கம்.
3: தோழிகளுக்கு இனிய வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார்? எங்க இருந்து?
3: மம்சாபுரம் மீனா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும்.
0: நான் வந்துட்டீங்களா மீனாமா? நல்லா இருக்கும். நாங்க
1: காலையே உங்களுக்கு பாட்டு போட்டேன்னு
3: மீனாமி பாட்டு போட்டீங்க கேட்டேன்.
0: சரிம்மா, சொல்லுங்க மீனாமா.
3: நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்ப ஸ்கூல்ல சஞ்சாய்க்கா
1: அப்படின்னு
3: சொல்லிட்டு
0: இருக்கேன்.
3: அதுல நானும் ₹1-2 வருஷம் போட்டு வருஷம் முடியறப்ப ₹400 சேர்த்தேன்.
0: சூப்பர். என்ன பண்ணீங்க அந்த காசுல?
3: அந்த அந்த இதுல வந்து ஒரு பட்டுச்சேல எடுத்தோம். அப்ப நானும் எப்படியாவது நம்ம தங்கத்துல தாலி போடணும், 5000 ரூபாய்
0: நகை.
3: கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து ஒரு வழியா நான் சேமிச்சு 3 பவுன் வாங்கிட்டேம்மா.
0: நன்றி நன்றி. அப்பாடா, 12:36 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சேமிப்புன்னு பேசும்போது நமக்கே ஒரு உத்வேகம் வருது இல்ல?
1: கண்டிப்பா எனக்கு மண்டல் ஓடிட்டு இருக்கேன். ஏன் நம்ம வந்து இந்த தங்கம் அந்த சில யோசிக்கவே
0: இல்லை? உங்களை யோசிக்க வச்சுட்டாங்க நம்ம தோழிகள். இன்னைக்கு உங்களை மாதிரி நிறைய பேரை யோசிக்க வச்சிருப்பாங்க நினைக்கிறோம். அப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு கேட்டிருந்தலாமா?
1: என்ன திரைப்படம்?
0: கிழக்கு வாசல் படத்துல நம்ம பாடல் கேட்க போறோம். இளையராஜோட இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்கலாமா?

0: சேமிப்பு என்ன அப்படின்னு பேசலாம். அடுத்த தோழிகிட்ட வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கமா. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
1: ஆஃப் பண்ணிடுறேன் மேடம்.
0: ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப நல்லது. யார் பேசுறீங்கம்மா?
1: விஜயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: விஜயலட்சுமி எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து. ஓகே, சொல்லுங்கம்மா.
1: நான் முத முதல்ல மேடம் வாட்ச் வாங்கணும்னு சொல்லி சேர்த்து வச்சிருந்தேன் மேடம்.
0: இது வாட்சா?
2: வாத்து.
1: ஆமா,
0: ₹80.
1: அதை சேர்த்து வச்சிருந்து தீபாவளிக்கு ஒரு எஃப்எம் ரேடியோ
0: வாங்கினேன்.
1: அந்த ரேடியோ தான் இப்போ வரையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது கையில ஒரு கீழே விழுந்துருச்சு.
0: சரி சரி,
1: இப்பதான் எஃப்எம் வாங்கியிருக்கேன் புதுசா.
0: சூப்பர் சூப்பர், சேமிப்பு அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு.
1: வந்து பத்திரமா வச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி.
1: பத்திரமா வச்சிருக்கேன். ரேடியோனா ரொம்ப உசுறு எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின ரேடியா இப்பயும் அந்த வாட்ச் தான் கட்டுறேன்.
0: சூப்பர் சூப்பர், மண்ணும் தொடர்ந்து சேமிங்க, நிறைய பொருட்கள் வாங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. பேசலாம் அடுத்த தோழி யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். ஓகே,
2: எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் தோணுது. மற்ற விஷயங்கள் நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்கியிருப்போம், அது எல்லாமே மறந்து போயிடுது. ஆனால் நம்மளோட சேமிப்பில் நம்ம வாங்குற பொருள் அப்படிங்கிறது என்றைக்குமே நம்மளோட மனசில் நினைவில் இருந்துகிட்டே இருக்கு.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேரா மேடம், ஜோனா மேடம். வந்து ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி சொல்லுங்க. ஆனந்தி,
3: வெஸ்டர்ன் டைப்ல ஃபேன்சியா இருக்கு உங்க ரெண்டு பேரும்.
0: வெஸ்டர்ன் டைப்ல இருக்கா? சரி சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஆனந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன்,
0: சொல்லுங்க.
3: நான் வந்து சின்ன வயசுல இந்த உண்டியில் இந்த தஞ்சாவூர் தாத்தா அப்படி
2: பொம்மை தலையாட்டி பொம்மை
3: அந்த இதுல நான் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு நம்ம அறிவுக்கு ரொம்ப லேட்டா திறந்துருக்கு. ஏன்னா தங்கம் அப்புறம் அந்த சேமிப்பு அப்படிங்கறதே கொஞ்ச நாள் எனக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவுல நினைக்கிறேன், தேவையும் படல அப்படி இருக்கலாம் அப்படிங்கலாம். சேமிப்புகளோட அருமை தெரியல. அப்புறம் ரொம்ப லேட்டா விலையெல்லாம் போனதுக்கு அப்புறம் தங்க காசு ஒன்னொன்னா எடுத்து வச்சேன். அது ஒரு 10 கிராம் எடுத்து வச்சேன். அதோட எங்க வீட்டுக்காரங்க ஒரு டாலர் சேஞ்ச் செய்யும் போது அதை கொடுத்தேன். அத செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு.
2: அப்படியே ஷாக் ஆனாங்களா, எப்படி 10 கிராம் எடுத்து?
3: ஆமா, அது முன்னாடி எடுத்திருந்தா நான் 30 கிராம் எடுத்துக்கலாமே. இப்ப வந்து லேட்டா இருந்ததுனால 10 கிராம் தான்.
0: லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நிறைய வாங்கிட்டீங்க. சூப்பர் சூப்பர் ஆனது. இன்னும் தொடர்ந்து நிறைய வாங்குங்க, சேருங்க. நன்றி நன்றி. இப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சோனா, அதாவது இப்ப நானும் உண்டியில சேர்த்திருக்கேன். சேர்க்கும் போது சேர்க்கறதெல்லாம் சேர்த்துருவேன், ஆனா திடீர்னு இதோட காசு எப்படினு போட்டு அகானதை வந்து நோண்டி எடுத்துருவேன். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து எடுக்காம இருக்கிறதுக்கு எப்படி இங்க கண்ட்ரோலா இருக்கீங்க?
2: உனக்காவது அந்த பிரச்சனை, எனக்கு மண்ணில தெரிஞ்ச வெறும் காத்து தான் வருது இப்ப இருக்கிறத சொல்றேன்.
0: இப்ப உனக்கெல்லாம் நீ வந்து காசு எடுத்துருவேன்னு சொல்லிதான் உன் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு இல்லையா? இப்ப எனக்கு வந்து அடுத்த தோழி நீங்க யாரு பேச வரீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. எப்படி அந்த உண்டியில போடுற காசு எடுக்காம கண்ட்ரோலா இருக்கிறது அப்படின்னு
2: அதை வந்து மறந்துடணுமா?
0: மறந்துடுமா? சரி ஓகே மேம். தோழிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். கூலிக்காரன் படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். டி ராஜேந்தர் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்கள்ல டி ராஜேந்தர் இசையில தான் பாடல் வருது. கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் ஆயிடுச்சு 12:50. ஸ்நேகிதி நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் உங்களுக்காக நீங்கள் செய்த முதல் சேமிப்பு பத்தி தான் பேசலாமா ஜோனா? அடுத்த தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். நல்லா இருக்குமே, ஜாலியா இருக்கும். என்ன ஜோனா பதில் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சா? 12 மணிக்கு அப்புறம் நல்லா இல்லையா?
2: எனக்கும்
1: நன்றிமா.

0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. அடுத்த தோழி யாரிங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ரெட்டியார்பட்டியிலிருந்து காந்திமதி பேசுறேன்.
0: காந்திமதி சொல்லுங்கம்மா.
1: நான் முதல்ல எடுத்தது ஒரு கமல் ஜிமிச்சு, ரெண்டு பவுன் செய்ய
0: எடுத்தேன்,
1: எஃப்எம் ரேடியோ.
0: லிஸ்ட் பெருசா போகுது.
1: 10 ரூபா? ஆமா, 10,000 ரூபாய் சேர்த்து வச்சேன் மேடம். அப்பெல்லாம் வயசு எத்தனை? ஒரு 15 வயசு இருக்கும்.
0: 15 வயசுல இவ்வளவு சேமிச்சீங்களா?
1: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன்.
0: இப்ப பண்றீங்களா சேமிப்பு?
1: ஆமா மேடம், இப்ப வீடு வாங்கிட்டேன்.
0: அடடா, பெரிய அச்சீவ்மெண்ட் லைஃப்ல. எல்லாருக்குமே வீடு அப்படின்ற ஒரு விஷயம் கனவா இருக்கு.
1: பொண்ணை கட்டி
0: கொடுத்துட்டேன். சரி, என்ன பண்ணீங்க? எப்படி? நான் ஒரு டிப் கேட்டிருந்தேன், ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தேன். இது எப்படி வந்து சேமிப்பு கையில கையை தொடாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது?
1: பீடி ஓட்டுவேன் மேடம். அதுல காசு சேர்த்து வச்சு எனக்கு தேவையானது. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
0: சரி,
1: அதனால பாத்திரம் நகை எல்லாமே நானே எனக்கு எடுத்துக்கிட்டேன்.
0: சரி, இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு டிப்ஸ் கேட்டேன் நானு. ஒரு டிப்ஸ் கேட்டேன் என்ன அப்படின்னா, சேமிக்கும் போது இந்த காசு ஒரு அர்ஜென்ட் செலவு வருது அப்படின்னா, டக்குனு அதுல வந்து கை வச்சு எடுத்துருவோம் இல்லையா? அந்த மாதிரி எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறேன்.
1: வைராக்கியத்துல எடுக்க கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எடுக்க கூடாதுங்கிறதுல எடுக்காம இருந்துட்டேன் மேடம்.
0: வைராக்கியமா இருந்துடணும்.
1: வைராக்கியமா இருந்து நீங்க வீடு
0: ரொம்ப மிகப்பெரியதா இருந்தது. வீடு வாங்கினேன் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது ரொம்ப ஐயோ பரவாயில்ல, சேமிப்பு இவ்வளவு அளவுக்கு நம்ம கை கொடுக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சாந்தி அம்மா சொன்னாங்க, எங்க கையில சேமிப்பே இல்லை அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் நிறைய விஷயம் சேமிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம்.
2: கண்டிப்பா வாழ்க்கையில நான் கூட ஒரு சேமிப்பு பண்ணேன். ஐயா, டூர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக அதுக்குன்னு உண்டியல் ஒதுக்கி அதில் காசு போட்டு வைக்க ஆரம்பிச்சேன். ஆனால் ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அதில் தான் முதல்ல கை வைக்கிறது, டகாரன் எடுத்து செலவு பண்ணிடுறது. இது வரைக்கும் வந்து சேர்க்கவே முடியல. ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தோழிகள் எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்டோம்னா, கண்டிப்பா நம்மளும் வயிறாக்கும் ஒரு சேமிப்பு கண்டிப்பா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு. நிகழ்ச்சி கேட்டிருக்கிற நேர்கள் தோழிகள் எல்லாருக்கும் இந்த மைண்ட் செட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சரைப்பட்டியில் ஆரம்பிச்சு நம்முடைய சேமிப்பு, பெண்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேமிங்க, சேமித்து நிறைய விஷயங்களை சாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். நிகழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் மேரா மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா.
2: ஓகே, நிகழ்ச்சி நிறைவாக நேர்களை பாடல் கேட்க போகிறீங்க. என்ஆசை மச்சான் படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்காங்க தேவாவோட இசையில். வாலியின் பாடல் வரிகளில் நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பாடல் கேட்க இருக்கிறீங்க. கேட்கலாம், அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

0: அடிப்போடடி போடடி துடுப்பு, ஓம் போடவ ரொம்ப எடுப்பு.
1: அடிப்போடடி போடவரும் சீக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். கண்கள்

0: நம்மளோட சிவப்பு பொறுத்த வரைக்கும் கன்ஜெக்டிவைட்டிஸ், அதாவது இன்ஃபெக்சியஸ் கன்ஜெக்டிவைட்டிஸ் பொதுவாக காமனாக நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கன்ஜெக்டிவைட்டிஸ் வரும்போது அவசியம் உடனே நம்ம கண் மருத்துவரை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எதனால் நான் சொல்கிறேன்னா மெட்ராஸ் ஐங்கிறது நிறைய வகைகள் இருக்குது கன்ஜெக்டிவைட்டிஸில். சில கன்ஜெக்டிவைட்டிஸ் 2-3 நாளில் தானே சரியாகி சரியாயிடும், ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது. சில கன்ஜெக்டிவைட்டிஸ் கருவிலையே பாதிக்கும், நிறைய நாள் தொந்தரவு கொடுக்கும், அப்புறம் கண்ணு ரொம்ப உளர்வு தன்மையை ஏற்படுத்தி டிஸ்கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அதிகப்படியாக மாதக்கணக்காக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த கண்ணில் கண் கூச்சம், கண் பார்வை குறைவு, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த கன்ஜெக்டிவைட்டிஸை ஆரம்பத்திலே ப்ராப்பராக சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த கருவிலையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. சாதாரண ஒரு கன்ஜெக்டிவைட்டிஸ் மாதக்கணக்காக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும், அது படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மற்றவங்களுக்கும் அடுத்தடுத்து வந்துடும். நம்ம எப்படி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை அடுத்தவங்களுக்கு பரவாமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஸ்கூலுக்கு போகிற குழந்தைன்னா ஒரு 2-3 நாளாவது லீவ் எடுத்து வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப எளிதாக குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த குழந்தைங்களுக்கு பரவிடும், அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே பரவிட்டே இருக்கும். அதனால் வீட்டில் வச்சுட்டு வீட்டிலையுமே வந்து அவங்க கொஞ்சம் அவங்களோட டவல், பெட்டு, பில்லோ இதெல்லாம் தனியாக வச்சுக்கிறது நல்லது. அது தவிர அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவங்க கண்ணை துடைப்பாங்க இல்லையா, அவங்க கண்ணை தொடச்சாங்க, கண்ணில் கை வச்சாங்கன்னா அந்த உடனே போய் கையை கழுவிடணும். ஏன்னா அவங்க கண்ணில் கையை தொட்டு வேறு இடத்துல வைக்கும்போது அந்த கிருமியானது அந்த இடத்துக்கு போகுது, அதை இன்னொருத்தர் அதை தொட்டு திருப்பி அவங்க கண்ணில் எதேச்சியாக வைக்கும்போது அவங்களுக்கு பரவுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மெட்ராஸ் ஐயை பொறுத்தளவு நேருக்கு நேர் பார்க்கறதுனால பரவாது. நம்ம முன்னாடி அப்படி ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு உண்டு, அதனால் கூலிங் கிளாஸ் போட்டால் அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு பரவாது, அதை எடுத்து அவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கு வந்துடும், அப்படி கிடையாது. அந்த இது தப்பு. எப்படி பரவுதுன்னா அதில் உள்ள அந்த கிருமி வேறு எதுக்காவது மாற்றப்பட்டோ, இல்லை அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டவல் அதை வச்சு கண்ணை தொடச்சிருப்பாங்க, அதை எடுத்து நம்ம கண்ணை தொடச்சிட்டோன்னா நேரடியாக அந்த கிருமி நம்ம கண்களுக்கு வந்துடும். அதாவது அவங்கள ரொம்ப தனியாக இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அதை மற்றவங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவங்க ஒரே ரூமில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவங்க முகத்தை துடைக்கிறது அந்த மாதிரியாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. அது தவிர அவங்கள பார்க்குறவங்களும் அவங்களுக்கு மருந்து போடுறவங்களும் கைகளை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பொதுவாக நம்ம கைகள் வழியாக தான் நம்ம கண்களுக்கு ஈஸியாக போகும். மற்ற முகம் துடைக்கிற டவல் இது தவிர வேறு எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, நம்ம கைகளை வச்சு கண்களை தேய்க்கும் போது நம்ம எதையாவது கிருமியை தொட்டுட்டு தேய்க்க வாய்ப்பு இருக்குது. அதையுமே நம்ம கவனமாக மனசில் வச்சோன்னா இந்த கண் வலியை வராமையும் தவிர்க்கலாம், மற்றவங்களுக்கு பரவாமையும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தாய்ப்பால் வாரம் தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
1: தாய்ப்பால் வந்து டைரக்டாக பேபி எடுத்தால் மட்டும்தான் பேபியும் அந்த ஃபீடிங்கை வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மதருக்கு அப்போ தான் செக்ரிஷன் இருக்கும். பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் வந்து ஒரு சில ரிஸ்க் இருக்குது. ஒன்று, பேபி ஒழுங்காக டைரக்ட் ஃபீடிங் பழக மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மதர் நியூ மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் பம்ப் பண்ணி கொடுத்துட்டு லேட்டர் ஆன் பேபியை வந்து நான் லாச் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது ஃப்ரம் டே ஒன் டைரக்ட் ஃபீடிங். இதில் வந்து மதருக்கு செக்ரீஷன் கம்மியாக இருக்குது, பேபி ஒழுங்காக

0: எடுக்க மாட்டேங்குது. ஸோ இது இதனால நான் பம்ப் பண்ணி பாலாடையில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பேபிக்கு ஒன்று வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கணும், அதனால செக் பண்ணாமல் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் லேச்சிங் ப்ராப்ளம் இருக்கணும். ஸோ இந்த லாக்டேஷன் வந்து கரெக்டாக நம்ம லேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பம்ப் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவைகள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ பம்ப் பண்ணுறது எதுக்காக மோஸ்ட்லி அந்த மிஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐசியூவில் இருக்கிற பேபிஸ், ஸோ அவங்களுக்கு வந்து டைரக்ட் ஃபீடிங் கொடுக்க முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம டியூப்பில் தான் ஃபீடிங் கொடுப்போம், இல்லை பாலாடையில் கொடுப்போம். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்ட்ரீம் ப்ரீட்டம், ஒரு 500 கிராம் 600 கிராமில் பிறக்கிற குழந்தை வந்து டைரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கே 2 மாதம் 2.5 மாதம். ஸோ அந்த டைம் பீரியடுக்கு வந்து அவங்க எடுத்து கொடுக்கறதுக்கு தான் பம்ப்பு. அது தவிர ரொட்டீனாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து என்ன மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்டேயோ இல்லைன்னா ஓஜி டாக்டர்ஸ் கிட்டேயோ டெலிவரி அப்பவுமே இந்த மெடிசனுக்கு வந்து சேஃபா அப்படிங்கிற மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரிஸ்கிரைப் பண்ணும்போதே மதர் லாக்டேட்டிங்னா அதுக்கேற்ற மாதிரி சேஃப் மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் லைக் இப்போ ஒரு மதர் வந்து கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சில மெடிசின்ஸ் வந்து பேபியவே அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஒன்று டோனார் மில்க்கை ட்ரை பண்ணலாம், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொன்னால் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெடிசினாக நினச்சி அந்த ஃபார்முலா மில்க்கை வந்து கொடுக்கறது தான் நமக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும். இது தவிர சில சிச்சுவேஷன், இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்து மதருக்கு டெலிவரி டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, டெலிவரி ஆகும்போதே ஆக்டிவாக பிரஸ்ட்லேயே வந்து லீஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேபிக்கு வந்து டைரெக்டாக சிக்கன் பாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நியூபார்ன் சிக்கன் பாக்ஸ் வந்து சில டைம் ரொம்ப சிவியராகவும் இருக்கும், அதனால் அந்த சிச்சுவேஷனுக்கு இனிஷியல் ஒரு 7 டேஸு மதருக்கு அந்த ஃபுல்லாக ஹீல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வெசைக்கிள் அந்த லீஷனில் இருந்து மட்டும்தான் சிக்கன் பாக்ஸ் வரும். ஸோ அது பேபியை வந்து டைரெக்டாக நம்ம வச்சு கொடுக்கும்போது அது பேபிக்கு கான்டாக்டில் இருக்கக்கூடாது, அது மட்டும்தான். மற்றபடி அது அந்த கான்டாக்ட் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எந்த சப்போர்ட்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.

நேர்களின் நேரம் பிற்பகல் 1:10. நேர்களை ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சியில. இன்னைக்கு குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பத்தி தானே பேச போறேங்க. நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு சக்தியை மட்டும் இல்லை, ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. அந்த ஆரோக்கியத்தின் அடித்தளமாக இருக்கிறது வந்து குடல் தான். உணவை செரிமானம் செய்கிறது முதல்ல தொடங்கி உடலுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறது வரைக்கும் நிறைய முக்கியமான பணிகளை நம்ம அந்த உடலில் இருக்கக்கூடிய குடல் வந்து செய்யுதுங்க. குடலுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகளில் முதல்ல என்ன உணவு இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காகவே. கண்ணதாசனின் பாடல் வரிகளில் சுஷீலா பாடியிருக்காங்க. புதிய பறவை திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். கேட்கலாம் அந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில்.

சிட்டுக்குருவி சுத்த

பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் வந்து நார்ச்சத்து நிறைஞ்ச கீரைகளாக இருக்கிறதால இது வந்து மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மலச்சிக்கல், இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் இந்த மாதிரி கீரைகளை நம்ம உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம், நம்ம குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இப்போ போயிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தெல்லாம் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பறக்கும் பாவை இந்த படத்துல இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். ஸ்ரீஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க, பாட்டு இதோ.

நலம் தள நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நேரம் 1:16 ஆயாச்சு. குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகளில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா தயிருங்க. தயிரில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் அதிகரிக்க வச்சு செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வேலை செய்யுது. அந்த தயிரை வந்து நம்ம மோஸ்ட்லி தயிராக எடுத்துக்காம அதை நல்லா வந்து மோராக்கி தண்ணி சேர்த்து மோராக்கி அதை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நல்லா அது உடலை குளிர்விச்சு குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய சமநிலையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதுக்கு இந்த தயிரை வந்து மோராக்கி நாம் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். அதே போல் கீரை வகைகள் நிறைய எல்லா வகையான கீரைகளுமே ரொம்ப நல்லது தான். அதில் குறிப்பாக முருங்கைக்கீரை

0: நேரம் 1:22 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நலம் தானா? உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அடுத்த உணவுகள்னா பழங்கள். நம்ம எல்லா சத்துக்களும் நிறைந்த பழங்களை உணவு செய்துக்கிட்டால் நிறைய வந்து நோய்கள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது பழங்கள். வாழைப்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே செரிமானத்தை வந்து ரொம்ப எளிதாக்குறதுனால அதை உணவு சேர்த்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லமாக இருக்கும். அதே மாதிரி சோளம், ஓட்ஸ் இந்த மாதிரி வந்து முழு தானியங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இது உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை வந்து கொடுக்கறதுனால செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இது எதுவுமே இல்லாமல் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் நிறைய குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பெரிய இடத்து பெண் இந்த படத்தில் தான் பாட்டு வந்துட்டுருக்கு. டி எம் சவுந்தரராஜன், சுசீலா எல்லாரும் ஈஸ்வரி எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேர்களின் நேரம் பிற்பகல் 1:28 ஆயிற்றுக்கு. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து பருப்பு பயறு வகைகள் இதெல்லாம் உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். காய்கறிகளில் கேரட், பீட்ரூட், ப்ரக்கோலி, வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது குடல் இயக்கத்தை வந்து ரொம்ப சீராக வச்சுருக்கும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது குடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எல்லா இயக்கத்துக்குமே ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா தண்ணீர் தான். போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். தினமும் எவ்வளோ தண்ணீர் நம்ம குடிக்கணும்னு இந்த தேவை இருக்கோ அவ்வளோ தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கிறது செரிமானத்தை மேம்படுத்தி நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நிறைய தண்ணீர் வந்து குடிக்கணும். இன்னும் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குது குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ பிராப்தம் படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன், சுசீலா பாடியிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

நேர்களை நேரம் பிற்பகல் 1:35. உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த அரிசியில் அடுத்த உணவுப் பொருள் என்ன அப்படின்னா வாழைத்தண்டுங்க. இது ரொம்பவே செரிமானத்தை நல்லா மேம்படுத்தி குடலை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது இந்த வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழைப்பூவும் தான், அதுலேயும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை ரொம்ப சீராகக்கூடியது இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வந்துட்டு அது பொரியலாகவோ கூட்டாகவோ அல்லது வாழைப்பூ வடை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு டிஷ் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது குடல் ஆரோக்கியத்துக்கு. இஸ்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாட்டு வருது வீர திருமகன். இந்த படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

வீரத்திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 1:40. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சி. இன்றைய நலம் தான நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுப் பொருட்கள் பற்றி தான் பேசிட்டுருக்குறோம். கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி சிறு தானியங்கள் எல்லாமே குடலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது எல்லாமே குடலுக்கு நல்ல நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதனால் சிறு தானியங்கள் எல்லாத்தையுமே உணவில் நாம் சேர்த்துக்கலாம். ஓகே, என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் குடல் ஆரோக்கியத்திற்காக அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். 1:41 ஆயிட்டுருக்கு. இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாக்யலக்ஷ்மி படத்திற்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. பி சுசீலா பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில்.

நேரம் பிற்பகல் 1:45 மயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சி. குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி நிறைய பேசணும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன குடல் ஆரோக்கியத்திற்காக அப்படின்னா, நிறைய எண்ணெயில் பொறித்த உணவுகளை வந்து சாப்பிட்றத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சர்க்கரை நிறைந்த உணவுகள், குளிர்பானங்கள், இது எல்லாமே குறைக்கணும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத வந்து சுத்தமாக குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இது தவிர வேற என்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு. பாக பிரிவினை படத்திலிருந்து கண்ணதாசனின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குரல்களில் பாட்டு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. நேரமாயிச்சு 1:53. குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். உணவுகள் என்னென்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. வேற என்னலாம் செய்யலாம் அப்படின்னா, தினம் உடற்பயிற்சி செய்யலாம். மன அழுத்தத்தை குறைச்சிக்கிட்டா வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு அதுவும் நல்லது தான். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். முக்கியமான ஒரு விஷயம், சரியான நேரத்தில் வந்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல போதுமான அளவு தூக்கம் அப்படிங்கிறதும் அவசியமானது. நம்ம குடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம முழு உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த, ப்ரோபயாட்டிக் நிறைந்த இயற்கை உணவுகளை தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்னா நம்முடைய குடல் அப்படிங்கிறது நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான குடல் ஆரோக்கியமான உடல் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் இதுவரை குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவுகள் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம நலம்தான நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்தில் தான் பாடல் வருது. புலமை வித்தனுடைய பாடல் வரிகளில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதனுடைய இசையில் நிகழ்ச்சி நிறைவான பாட்டு நேர்கள் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன்.

பொங்கல் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தால் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு மனசோட துடிப்பு, ஒரு நினைவு நறுமணம், ஒரு புன்னகையின் தொடக்கம். தொலைவில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கக்கூடிய உங்கள் அன்பு கடிதங்களோடு இந்த ஒரு மணி நேரம் பயணிக்க வந்திருக்கிறேன். கூடவே சேர்த்து நேர்கள் கடிதத்தோட அன்பான வரிகளோடு சேர்த்து அழகிய நினைவுகளோடு சேர்த்து மனசை நெகிழ செய்யக்கூடிய உணர்வுகளை ஒன்றாக வாசிக்கிறதோட அழகான பாடல்களும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நேரம் 2:02. முதலாவதாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கோயில்பட்டியிலேருந்து குமார் சார் தான் கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு, உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலமறியாவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே நலமாக இருக்கோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். April 8, 2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் கம்ப்ளைண்ட் லெட்டர், தெருக்களில் நிற்கக்கூடிய கழிவுநீர் செல்வதற்கு நகராட்சி ஆஃபீஸ்க்கு எழுதக்கூடிய கம்ப்ளைண்ட் லெட்டர் பற்றி சொன்னாங்க. 5/8/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பெர்மிஷன் லெட்டர் எழுதுவது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. தொழிற்சாலையின் பார்வையிட அனுமதி கோரும் லெட்டர் தெரிவிச்சிருந்தாங்க. பாராட்டுக்கள். தூத்துக்குடியை சேர்ந்த பிரபாவதி சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததா குமார் சாரோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/8/2026 வியாழன் மதியம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் 2-3 இடம்பெற்ற அனைத்து கடிதங்களும் சிறப்பாக சொன்னார்கள். பாராட்டு கடிதங்களும் ஆலோசனைக்குரிய கடிதங்களும் மிகவும் தெளிவாக இருந்தது. விளக்கமும் சொன்னார்கள். சகோதரி லிசி ஜெகன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 6/8/2026 அன்று மாலை 5-6 பாடல்கள் படமும் பாடல்களும் நிகழ்ச்சியில் 1967 பாடல்களின் படங்களின் மைய கருத்து எப்போது வெளிவந்தது மற்றும் அதன் சிறப்புகளையும் எடுத்து வந்து பாடல்களை ஒளிபரப்பில் சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சியில் 60-65 ஆண்டுகளுக்கு முன் வந்த பாடல்கள் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பினால் ஒளிபரப்ப வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 5/8/2026 புதன்கிழமை இரவு 9:30-10 இலக்கிய சார்லில் நினைவுகளின் நதியில் நற்றமிழ் என்ற தலைப்பில் சிலப்பதிகாரம் கண்ணகியின் சிலம்பு வாயிலாக மனசாட்சி எழுப்பி அநீதியை எதிர்த்து நீதி மன்னருக்கே எடுத்து காட்டியது, ஆராய்ந்து செய்ய வலியுறுத்தது, திருக்குறள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் அதன்படி மனிதன் தவறுகள் செய்யாமல் வாழவும் கற்றுக் கொடுத்தது. பாரதியார் எதிர்காலத்தில் நடப்பதை அவர் வாழ்ந்த காலத்திலே வரும் காலத்தை தெளிவாக அவர்களின் பாடல் எடுத்துரைத்தது. மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 2000 கடந்த காலம் மாறினாலும் இலக்கியம் மாறுவதில்லை. மனிதனையும் பண்பாடு அதுதான் இலக்கியம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து குமார் சார் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் 2 கடிதம் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 7/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:30 ஆங்கிலம் அறிவு நிகழ்ச்சியில் தேங்கிங் லெட்டர் எழுதுவது எவ்வாறு என்பதை சொன்னார்கள். தனது மாமா கொடுத்த கிஃப்ட் பெற்றுக்கொண்டு அதற்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்கிங் லெட்டர் பற்றி விவரமாக சொன்ன தூத்துக்குடி சகோதரி பிரபாவதி அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 7/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:20 கள்ளிடிக்குறிச்சி சகோதரர் திருவள்ளூர் லத்தீப் அவர்கள் கல்வியின் சிறப்பு பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். திருக்குறள் மற்றும் நாளடியார் பாடல்களின் வாயிலாக அழியாத கல்வி செல்வத்தை பற்றி சொல்லி பாடல்களை மிகவும் சிறப்பாக விரிவாக எடுத்துரைத்தார்கள். அருமையாக இருந்தது. சகோதரர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்பட்டிலேருந்து குமார் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் லெட்டர் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் எழுதுங்க. என்ன அட்ரஸ் எழுதணும் அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6-2-7-0-0-2 அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி உங்களோட கருத்தையும் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கடிதம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். நிகழ்ச்சியில் இப்போ முதலாவது சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. என்ன திரைப்படம்னு கேட்டிங்கன்னா, அங்காடி திருத்திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு எழுந்துருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:12. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பி முருகன் மேலச்சேவல்லேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நலம் நலம் அறியாவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்களும் உங்கள்

நேரம் 2:12. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பி முருகன் மேலச்சேவல்லேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நலம் நலம் அறியாவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 3/8/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கூனியூர் சகோதரி தேவபாக்கியம் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. பாடல்களை தொகுத்து வழங்கிய கூனியூர் சகோதரி தேவபாக்கியம் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. அறிவிப்பாளர் சகோதரருக்கும் திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இன்னும் இருக்குது. 6/8/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1967 வெளியான படத்தில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பின. ஒவ்வொரு படத்தில் உள்ள அதை வசனங்களை சொல்லி அதன் பிறகு அந்த படத்தில் உள்ள பாட்டுகள் ஒலிபரப்பின. பாட்டுகள் அனைத்தும் மிக இனிமையாகவும் நன்றாகவும் இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 6/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனமர்மத நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கம் கொடுத்து மிக தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பெயர் தெரியவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அது யாருன்னா சிந்து சாரா அவங்க தான். சிந்து சாரா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. தயவு செய்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போதும் சரி, தங்களது நிகழ்ச்சி வழங்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பெயரினை சொன்னால் எங்களுக்கு கடிதம் எழுதுவதற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து சிந்து சாரா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐயா, அடுத்ததாக யாரோட கடிதம்னா அவங்களோட கடிதம் தான். மேலச்சேவலேருந்து பி முருகன் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 6/8/2026 அன்று மதியம் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் முக்கரட்டைக்கீரை பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன, அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு மறுபடியும் ரம்யாக்கு தான் ட்ரிபிள் பாராட்டுகள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா என்ன எழுதியிருக்காங்கன்னா, 6/8/2026 அன்று மாலை 3 மணிக்கு திரையரவு நிகழ்ச்சியில் மிருதங்கம் வைத்து பாடல்கள் ஒலிபரப்பாயின. பாடல்கள் மிக இனிமையாக இருந்தது. நேயர்களிடம் கேள்வி கேட்கும் போது பாடல்களை ரொம்ப நேரம் பாடல்கள் வருகிறது. சில பாட்டுகள் வரும்போது அந்த பாட்டில் உள்ள ஆரம்ப வரியே வந்து விடுகிறது. ஆகையால் நேயர்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இளந்தப்பட்டி சகோதரி மாரியம்மாள் இன்னொரு சகோதரிக்கும் இந்த பாடல்களின் ஆரம்ப வரியே வந்து விட்டதால் அந்த 2 சகோதரிகளும் பாட்டை ஈஸியாக கண்டுபிடித்து விட்டார்கள். பாட்டில் உள்ள இடைவெளியை கொஞ்சம் ஒளிபரப்புகள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை இன்னும் டஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சார் சொல்லியிருக்காங்க. ரம்யாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனமர்மத நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய ரியோவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 7/8/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1968 வெளியான படத்தில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பாயின. ஒவ்வொரு பாடல்களும் படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. நேரம் போனதே தெரிய அப்படி இருந்தது. இந்த பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. முருகன் மேலச்சோல் நிறைவான கடிதம் என்ன அப்படின்னா, 7/8/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் சகோதரி கோகிலா பழனிசாமி அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. சகோதரி கோகிலா பழனிசாமி அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் 102.6 இந்த வானொலி நிலையத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பி முருகன் மேலச்சேவல்லிருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 2:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. ஆமாங்க, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத வீதியிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 7/8/2026 அன்றைக்கி தான் எழுதியிருக்காங்க. அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். நாங்களும் நமது பண்பலையில் 4/8/2026 அன்று பொதுகி தும்பி சகோதரி சித்ரா ரங்கநாதன், பேச்சு கலையரசி சுபகலா இருவரும், வார்த்தை விளையாட்டு வசனம் ஜோக் என்று ஒரு மணி நேரம் மிக அற்புதம் நிறைவு பகுதியில் சித்ரா அவர்கள் நிகழ்ச்சி கேட்ட நேயர் நன்றி கூறியது மிக அருமை. அன்று இலக்கியசாரர்களில் சங்க கலை பண்டமாற்று முறையின் அரிய தகவல், அறிவியல் வாத்து தகவல் என்று ஒரு மணி நேரம் தனது கணீர் என்ற குரலால் மிக விரிவான விளக்கம். மிக அருமை சகோதரிக்கும் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதமும். 4/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் கல்வி உங்களுக்கு உதவிய தருணம் எது என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே உரித்தான குட்டி கதையோடு நிகழ்ச்சி ஆரம்பித்து நேயர்களிடம் தனது விறுவிறுப்பான குரலால் மிக பதிவு மிக அருமை. அன்று நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் கல்வியில் தான் பெற்ற அனுபவங்களை முதல் நேராக கலந்து பதிவு செய்த கருத்து அருமை. அன்று மனமிருமுதிய பகுதியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள் முழு விளக்கம் மிக அருமை. சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதமும் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 5/8/2026 அன்று பொதுகை தும்பியில் சகோதரிகள் பேச்சு கலையரசி சுமித்ரா, ஆர்ஜே சந்தியா, ஜெகன் இருவரும் இணைந்து ஆரம்பமே மிக மிக அபாரம், பட்டப்பெயர் பாட்டு ஜோக், படப்பெயர் பாட்டு ஜோக் என முதல் நேயர் இளந்தப்பட்டி மாரியம்மாள் பாட்டு மிக அருமை என்று ஒரு மணி நேரம் மிக அற்புதமாக கழிந்தது. அன்று இலக்கியச்சாரலில் சங்ககால தமிழரின் நினைவுகளின் நதியினிலே நற்றமிழ் என்ற தலைப்புக்கு சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் தனது இனிய தமிழ் உச்சரிப்புடன் கண்ணகி திருக்குறள் பாரதி என்று சங்ககால அரிய தகவல் விளக்கம் அருமை. சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, மேலரத வீதியிலேருந்து. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால், அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 5/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனநலம் ஆசை அடைவதா அல்லது அடக்குவதா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே திவ்யா தனது இனிமையான கனிவான குரலில் பதிவு பெற்று அன்று நிறைவு பகுதியில் தனது கருத்துக்களை உதாரணத்துடன் கூறியது தீர்க்கமான தீர்ப்பு, அதுதான் உண்மை. அன்று மனம் விரும்புதிய பகுதியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு, ரயில் மெட்ரோ பற்றிய அரிய விளக்கம் மிக தெளிவாக கூறினார்கள். சகோதரி இருவருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதமும் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 6/8/2026 அன்று பொதிகை தும்பில் சகோதரர் ஆர்ஜே ரம்யா, உஷா இருவரும் இணைந்து இனிய கனிவான குரலில் விடுகதை ஜோக புதிர் என அருமை. நேயர் சேவல் முருகன் மேலச்சேவலா செவல் முருகன் கடி ஜோக்கு கைரேகை கேள்வி அபாரம். அன்று இரவு அறிவியல் பகுதியில் கடல் மண் என அரிய தகவல் விளக்கம். சகோதரர் இம்சை அரசன் முத்துக்குமார் இலக்கியச்சாரலில் திருக்குறள் உணர்த்தும் நட்பின் இலக்கணம் தனது இனிய தமிழ் உச்சரிப்பின் அன்று நட்பின் இலக்கணம் படத்தின் பாடல்களை மிக மிக அருமையானது. சகோதரிகள் இருவருக்கும் சகோதரருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சுவாமி, அவங்களோட கடிதம் என்ன அப்படின்னா, 6/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் சகோதரி எஸ் லிஸி ஜெகன் அவர்கள் விடுமுறை அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் மிக அருமையாக தனது கம்பீரமான குரலில் கனிவுடன் பதில் பெற்று வெகு அற்புதமாக நிகழ்ச்சி நிறைவு செய்தார்கள். அன்று அன்பின் வரிகள் பகுதியில் லிஸி ஜெகன் தாங்கள் எழுதிய கடிதங்களை ஒருவரி விடாமல் படித்து கடிதங்கள் நல்ல ஊமையுடன் கருத்து கூறியது அற்புதம். அன்று நிறைவு பகுதியில் என்றும் நாங்கள் மறக்க முடியாத கருத்துக்கள். 72 வயதான எங்கள் பாராட்டுக்கள். அன்புடன் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ரோஜா திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதா குரலில் பாடல் இதோ.

இன்றிரவு 2:32 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி, இவங்க எழுதின கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா 5/8/2026

மாதன்று இலக்கிய சாற்றில் நினைவுகளின் நற்தமிழில் என்ற தலைப்பில் மணிமுத்தாறு கணேஷ் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் நீதியும் கோபமும் வள்ளுவர் குரல் காலத்தால் அழியாது என்று மகாகவி பாரதியின் தமிழ் மீது அவர் கொண்ட ஆர்வம் என்றும் அவர் கேட்ப அழகிய தமிழ் சொல்லில் கவிதை நடையில் பேசியது என்னை என் இதயத்தை தொட்டது அப்படி பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் அவங்களோட கடிதம் தான். சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி தொகுப்பை கேட்டோம் என்னைக்குனா 7/8/5 நேயர் தொகுப்பாக சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி தொகுப்பை கேட்டோம். அதில் தேர்வு செய்த பாடலுக்கும் நல்ல கருத்துக்களை எழுதியதை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் எனது பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 7/8/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி வில்லிசை குழுவினர் சிவன் பார்வதி திருவிளையாடல் ஒரு பகுதியாக நாகராஜன் நாகன்னி குழந்தை வரம் கேட்டு நல்ல கதையை தன் இனிய குரலில் சொன்னார். அவருக்கும் ஒளிபரப்பை நமது பண்பலைக்கும் இனிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நீர்காயிலிருந்து எம் சிங்காரவேலன் வீரநல்லூர் கருணாநிதி உடைய அம்பளை மரியதாஸ் மம்சபுரம் மீனா எழுதியிருக்காங்க அவங்களோட கடிதம். அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாரோட கடிதம்னா செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் அருமை, அதை வழங்கும் அறிவிப்பாளர் புதுமை ரசிக்க வைக்கும் பெருமை, பிரேமி அவர்கள் தனக்கே உரித்தான பேச்சுகளால் தனது கருத்துக்களை பதிவு செய்தார், நன்றாக இருந்தது. அதே போல் அவர் உச்சரித்த எஃப்எம் ஐடென்டிட்டி ரசிக்கவும் பிறர் ஏன் பின்பற்ற மறுக்கிறார்கள் என்ற கேள்விகள் கேட்க தோன்றுகிறது. ஐடென்டிட்டி கண்டிப்பாக உங்களுடைய குரல் சொல்லுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் இன்னொரு கடிதம் என்ன, அன்பின் வரிகள் பகுதி ஜெமிமா வந்தாலே இனிமையான பாடல் கேட்க முடிகிறது, அவருக்கு என் வாழ்த்துக்கள். அவர் அன்பின் வரிகள் கடிதம் அளித்த விதம் மிகவும் அருமையான விளக்கத்தோடு இனிமையாக படித்தார், இது மிகவும் பிடித்திருந்தது. அன்பு சகோதரி அவர்களுக்கும் என் பாராட்டுக்கள். உங்கள் பயணம் தொடர உங்கள் சேவை உங்களை பாராட்டுக்கு அழைத்து செல்லட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதம் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் வியாழன் மேரி லிசி அவர்கள் அழகாக கடிதம் வாசித்தார்கள், தெளிவாக விளக்கத்துடன் உலா வந்தது, ரசிக்கும்படி இருந்தது. அவர் வாழவிடும் அவர்கள் வழங்கும் படமும் பாடலும் நிகழ்ச்சிகள் நன்றாக இருந்தது, அவருக்கு என் பாராட்டுக்கள். இனிமையாக ரசிக்க முடியாத பாடல்களை ஒளிபரப்பி மனம் குளிர செய்தது நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பழையங்கோட்டையில் இருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல இன்னொரு ஒரு கடிதம் இருக்குது. என்ன அப்படின்னா, நெல்லை பண்பலையின் அன்பின் வரிகள் பகுதியில் கடித மொழி பாடல்கள் 3/8/2026 அன்று மேர்லிசி ஜெமிமா இணைந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். மிகவும் அருமையாகவும் ஊக்கம் தரும் நிகழ்ச்சியாகவும் முழுமையான பெண்களுக்கான நிகழ்ச்சியாகவும் நல்ல தன் நம்பிக்கையை கருத்துக்களை தொகுத்து வழங்கிய மேரிநீசி அவர்களுக்கு என் பாராட்டுக்கள் அப்படின்னும், அவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி இருவருக்கும் என் அன்பான பாராட்டுக்கள் அப்படின்ட்டு ஆர் புண்ணியக்கோட்டி பாளையங்கோட்டையில் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் குடரல்ல பாடல் இதோ.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:41. ஒரு பழைய கடிகாரம் ஒன்று ஒரு வீட்டில் பல வருஷங்களாக ஓடாமல் பழைய கடிகாரம் ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் அதை சரி செய்கிறாங்க. சரி செஞ்சு அதை மறுபடியும் ஓட தொடங்குது. இதை பார்த்த தாத்தா சொல்கிறார், இந்த கடிகாரம் நின்றுட்டு இருந்துச்சு, ஆனால் ஒரு நேரம் வரும்போது அதனால் நிற்க முடியல, அது ஓட ஆரம்பிச்சிருச்சு, அதுக்காக நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு நேரம் வரும், அதுக்காக காத்துருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் 2:42 இணைந்திருக்கிறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. ஐயோ, நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நமக்கு வயசாகிடுச்சு, நமக்குன்னு யாருமே இல்லை அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எப்பவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக, யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மருதுகுளம் அன்பு நேயர் மருதுகுளம் தூ வீரபாண்டியபுரம்னு எழுதியிருக்காங்க. வீரபாண்டியன், தூ வீரபாண்டியன் எழுதியிருக்காங்க. மருதுகுளத்தை சேர்ந்த தூ வீரபாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன எழுதி

சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/8/2026 9:30 இலக்கியச்சாரல் நிலை 202.6 இலக்கியச்சாரலில் சிலப்பதிகாரத்தில் சமூக மனசாட்சி கண்ணகி உண்மை சான்று சிலம்பு குறித்தும் வாய்மையை வெல்லும் அறத்தையும் வெளிப்படுத்துகிறது. மனிதன் வாழ்க்கையை விதைக்கப்பட்ட விதையாக திருக்குறள் விளங்குகிறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற குறளை கூறி நினைவுகள் குறித்து விளக்கம் தரப்பட்டது. அதனை தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரர் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ் அவருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் மருதகுலத்திலிருந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன கடிதம்னா அவங்களோட கடிதம் தான். 5/8/2026 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் கேட்டேன், நினைவுகளுடன் நதியில் நற்றமல் என்ற தலைப்பில் எங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ் தொகுப்பில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப இளங்கோவடிகள் திருவள்ளுவர் பாரதியார் இன்று நம்மிடம் இல்லாவிட்டாலும் சிலப்பதிகாரம் திருக்குறள் கவிதைகள் காலத்தால் அழியாத நினைவுகள் நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மீண்டும் ஒளிபரப்பவும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக என்னென்னா அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் என்னால் ஒழுங்காக வாசிக்க முடியலன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி இருக்குது, அதனால் என்னால் சரியாக வாசிக்க முடியல. 5/8/2026 அன்று மதியம் என்னைக்கு 5/8 மதியம் 1 மணிக்கு நலந்தனா நிகழ்ச்சியை கேட்டேன். கண் காப்பும் குழந்தைகளிடம் மொபைல் ஃபோன் டாக்டர் பாத்திமா கொடுக்கக்கூடாது. வெளிப்பகுதியில் சூரிய ஒளி குழந்தை மீது 2 மணி நேரம் விழும்படி வைப்பது. விட்டமின் டி ஊட்டச்சத்து கிடைக்கிறது. கண்களில் தூசி டஸ்ட்டு சுற்றுப்புற சூழல் உணவு பழக்கம் ஒவ்வாமை காரணமாக கண்கள் சிதைந்து காணப்படுகிறது. எனவே அதை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. புரோட்டீன் உணவுகள் தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னென்னா 6/8/2026 9:30 நெல்லை FM 102.6 இலக்கியச்சாரலில் நட்பு பற்றி இலக்கியத்தில் புலவர்கள் கூறியது பற்றியும் திருவள்ளுவர் நட்பு பற்றி துன்பம் வரும்போது உதவுவதும் உள்ளன்புடன் பழகுவது நெஞ்சத்து அகநக நட்பு உடுக்க இழந்தவன் கைப்போல உதவுவது நட்பு பற்றியும் நண்பரை பற்றி ஆராய்ந்து அவரிடம் நட்பு கொள்ளுதல் வேண்டும் என நட்பாராய்தல் பற்றி அறிய முடிந்தது. பிறப்புக்கும் என வழங்கிய அன்பு தொகுப்பாளர் இம்சையரசன் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மருதகுலத்திலேருந்து வீரபாண்டியன் ஐயா அவங்க எழுதியிருக்காங்க. நன்றி அவர்களுக்கும் ஆண்டா. கடிதம் எழுந்து ரெண்டு பென், ஒரு ரெட் கலர் பென் ஒரு ப்ளூ கலர் பென்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு வந்து நீங்கள் அக்கறையாக வந்து மெனக்கிடுறது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருது. அடுத்தது யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா சிங்கிக்குளம் பகவதி எழுதினா அவங்களோட கடிதம் தான். மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறிய அவள் அப்படின்னு நலமா இருக்கும். 7/8/2026 அன்று 8:00 ஊர் முறவும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணபுரம் முத்து லட்சுமி அவர்களின் வில்லிசைக்கு மிக அருமையாக இருந்தது. முத்தாரம்மன் கதையை சொன்னார்கள், நன்றாக இருந்தது. முத்து லட்சுமி குழுவினர் நிகழ்ச்சி படைத்த வானொலி நிலையத்துக்கு பாராட்டுக்கள், மிக்க நன்றி, நன்றி கலந்த வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள், அதையும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி போட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக முக்கூடலேருந்து வி கவிதா அவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நான் நிலைப்பண்பலை 102.6 ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு வருகிறேன். அதில் மாலை 5 மணிக்கு படமும் படலும் நிகழ்ச்சி கேட்டது அருமை. முக்கியமாக லிசி ஜெகன் ஒவ்வொரு படத்திற்கும் அருமையான சிறு ஒளிப்பதிவுகளை கொண்டு படத்தை சொல்வது அவருக்கே உரிய தனித்தன்மை. ஒளிப்பதிவுகளை கேட்கும் போது ஆர்வத்துடன் கவனிக்கிறேன். லிசிஜன் அவர்களுக்கு என் மனதார பாராட்டுக்கள் தொடரட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி, உங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக என்னென்னு பாளையங்கோட்டையிலேருந்து ரேவதி எழுதியிருக்காங்க. என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி. FM 9 நிகழ்ச்சியில் அருமை, வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும் பாடல்கள் அனைத்தும் அருமை. எங்களை 80s காலகட்டத்திற்கே கொண்டு செல்கிறது. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் லிசி ஜெகன் ஜெபிமா இருவரும் கருத்துக்களை பகிர்வது தெளிவாக உள்ளது. லிசி ஜெகன் பேசும்போது கருத்துக்கள் தெளிவாக பேசுகிறார். ஜெபிமா 11 மணிக்கு இனிய பாடல்களை தேடி தேடி ஒளிபரப்புகிறார். அருமை. லிசி ஜெகன் ஜெபிமா திவ்யா ஆகியோரது பாடல்கள் ஒளிபரப்பும் திறமை அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரன் மற்றும் சித்ரா குரல் என்ன திரைப்படத்தின் தெரியுமா, பாம்பே திரைப்படத்தின் பாடல் அதோ

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதமே கையில் இருக்குது அப்படின்னா ஆர் கணேஷ் எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் எங்கள் கையில் இருக்குது. கல்லிடையிலேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐயா, மாலை 4:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் பொதிகை தும்பியில் ஒரு நேயர் பங்கு பெற்ற பின்பு ஒரு பாடல் என்று மாற்றி உள்ளீர்கள். இதனால் 10-11 நேயர்கள் பங்கு பெற்ற பொதிகை தும்பியில் தற்போது 6 நேயர்கள் தான் பங்கு பெறுகிறார்கள். ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பேச வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது. ஒரு நேயருக்கு பின்பு பாடல்கள் ஒளிபரப்பினால் நிகழ்ச்சியில் பங்கு வரும் நேயர்களின் வாய்ப்பு குறையும். எனவே நிறைய நேயர்கள் லைன் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். எனவே முன்பு மாதிரியே 2 நேயர்கள் பங்கு பெறும்படி பாடல் ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொதுக்கு தும்பியில் சில அறிவிப்பாளர்கள் தேவையில்லாமல் அதிகம் பேசி நேரம் வீணடிக்கப்படுகிறது. எனவே மிக சுருக்கமாக விரைவாக பொதுக்கு தும்பி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, நிறைய பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறதுனால தான் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நேயர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத ஐயா கணேசன் அவர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். நேரம் 2:55. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, குற்றாலம் அம்பலவாணன் ஐயாவோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 6/8/2026 அன்று மாலை என்ன எழுதியிருக்காங்க, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சொல்லிக்கொள்வது அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வணக்கங்கள் ஐயா. கடந்த 6/8/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியை கேட்டு நன்றாக இருந்தது. இதில் 1967 வெளிவந்த காவல்காரன், கந்தன் கருணை, பட்டணத்தில் பூதம், பாமா விஜயம், இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, நான் போன்ற படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அருமை தொகுத்து வழங்கிய லிசி ஜீகன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். அந்த காலத்து பட்டணத்தில் பூதம் திரைப்படம் ஒரு வெள்ளி விழா படம். அதில் ஜாவர் சீதாராமன் பேசும் ஜி பூம் பா போன்ற மந்திர சொல் அனைவரும் கவர்ந்து கோவர்தனின் இசையில் அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. குற்றாலம் அம்பல அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என்னைக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா, தினமும் மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிறது. நன்றாக உள்ளது. 1964, 1965, 1966 வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள் வளம் வருது. மிக்க சந்தோஷம். 4/8/2026 செவ்வாய் அன்று அன்பேவா சரஸ்வதி சபதம், இரு வல்லவர்கள், மேஜர் சந்திரகாந்த், சத்திய சந்திரோதயம், வல்லவன் புருஷன், அவன் பித்தனா, எங்கள் பாப்பா போன்ற படங்களிலிருந்து பாடல்களை ஒளிபரப்பியும் அந்தந்த பாடல்களின் சிறப்பு பற்றியும் அன்பு சகோதரி சுட்டித்தோழி சுபக்கலா அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி சபதம் படத்தின் டைரக்டர் ஏ.வி. நாகராஜன் என்று சொன்னார்கள். அது ஏ.வி. நாகராஜன் அல்ல, ஏ.பி. நாகராஜன் என்று சொல்லி கொள்கிறேன். ஒவ்வொரு பாடல் முடிந்த பிறகும் ஒரு இசை ஒழித்தது. அந்த சுகமான ராக நிகழ்ச்சியை கேட்டது போல இருந்தது. அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் ரெண்டு என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4/8/2026 செவ்வாய் என்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிய பாடல்கள் அருமை. அனைத்து மிக மிக பிடித்த பாடல்களை நேற்று என் சின்ன பாப்பா ரசித்தேன். மகிழ்ந்தேன், பகிர்ந்தேன். சரஸ்வதி சபதம் படத்தில் கவியரசு கண்ணதாசன் வரிகளில் படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா என்ற வரிகள் நன்றாக இருக்கும். நிகழ்ச்சி முடித்த பிறகு படத்தை பற்றி சொல்லாவிட்டாலும் 1966 வெளிவந்த ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த குமரிப்பெண் படத்தில் நடந்தது என்னவென்று நீயே சொல்லு என்ற பாடலை ஒளிபரப்பு செய்த நிகழ்ச்சி முடித்தது அருமை.

0: இந்த நிகழ்ச்சி மேடம் இந்த நிகழ்ச்சி மேலும் 1967 68 69 என்று தொடர்ந்து கொண்டே போகட்டும். வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஐயா அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம். அடுத்ததாக அவங்களோட கடிதம் தான் 7/8/2026 வெள்ளியன்று மாலை 5 மணிக்கு படமும் படலும் நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி ஐஷு வினோ நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து அருமையாக நடத்தினார்கள். அன்று உயர்ந்த மனிதன் எதிர்நீச்சல் குடியிருந்த கோயில் கலா உலா கல்யாணம் ஒளிவிளக்கு திருமால் பெருமை போன்ற ரகசிய போலீஸ் 115 தில்லான மோகனம்பால் போன்ற படத்திலிருந்து ஒளிபரப்பிய பாட்டு தேன் சொட்டு ஒளிபரப்பில் நிலையத்தாருக்கு வெகு வெரி குட் அப்படின்னு எழுதிருக்காங்க. வெரி குட். அதில் திருமால் பெருமை படத்தின் இறுதியில் TMS பாடும் திருமால் பெருமையை நிகரேது என்ற திருமாலின் 10 அவதாரங்களை குறித்த பாடல் பெரிய பாடல். படத்தின் மொத்த கருத்துக்களையும் சொன்ன உஸ்மான் உமர் எஸ் அவர்களுக்கும் லிசி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக இன்னும் ஒரு 2 கடிதம் என் கையில் இருக்கு யார் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா குத்தாலிங்கம் தென்காசிலேருந்து குத்தாலிங்கம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 3/8/2026 மதியம் 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. சுமித்ரா லிசி ஜெகன் சிறப்பாக விளையாடினார்கள். மாலை 5 மணிக்கு ரஜினிகாந்த் பாடல்களை போட்டு சுமித்ரா அசத்தி விட்டார்கள். 1997 கிலோஹெர்ட்ஸில் அவருக்கு பாராட்டுக்கள். 4/8/2026 அன்று பொதிகை தும்பியில் சுபகலா சிறப்பாக நகைச்சுவையை நடத்தினார்கள். அவருக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். விருப்ப பாடலை ஒழித்த திவ்யா அவர்களுக்கும் நன்றி. 5/8/2026 மதியம் 1 மணிக்கு அனைத்து பாடல்களும் அருமைன்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. சுமித்ரா வந்து நல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க, அவர்களுக்கு பாராட்டுக்கள். குக்கு நிகழ்ச்சி ஸ்நேகிதி நிகழ்ச்சி திவ்யா சிறப்பாக பண்ணாங்க, அவங்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நிறைவா யாரோட கடிதம் என் கையில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அம்புஜம் அம்பலவான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் எழுதியிருக்காங்க. நிலையத்தில் உள்ள எல்லாரையும் கேட்டதாக எழுதியிருக்காங்க. 31/7/2026 அன்னைக்கு 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு என்னோட நிகழ்ச்சியில் பாடல் ஒளிபரப்பாகுது. அதுக்கு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கிய நிலை பண்புகளுக்கு பாராட்டுக்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை எழுதிட்டே இருங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:03 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் நமநிலை பெண்மலை 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது திரை அருவி. திரையரங்கு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டில் வந்து சினிமா கேள்வி பதில்களோட நிகழ்ச்சி கலக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் இன்னைக்கு திரையரங்கு நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, என்ன கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு வாகனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அது தரை வழியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ரயில் மார்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது வானத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது கடல் மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நம்ம ட்ராவலுக்கு போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்கள் அதை மையமாக வச்சு அந்த படங்கள் பாடல்கள் வந்து இன்றைக்கி கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஜாலியாக இருக்கீங்களா? ஆமாங்க, நிறைய வந்து போக்குவரத்து சாதனங்கள்லேருந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கேள்விகளாக வரப்போகுது. நீங்களும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன் நான் ரெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் 0462256213. இன்றைக்கி நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம் முதல் நேயர் யார், எங்கிருந்து, வணக்கம். ஓகே, பேசலாம் மட்டும் நேர்கிட்ட. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? உடையாமொழியிலிருந்து பத்மா. ரெடியா இருக்கீங்களா? ஓகே பத்மா, உங்களுக்கான பாடல் வந்து வந்துட்டே இருக்கு. இது வந்து நம்ம போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அப்படின்ற சில ஒரு முக்கியமான ஒரு வாகனம் தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கேட்கலாமா அந்த பாடல்? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? கேள்வியிலே க்ளூ வேற கொடுத்துருக்கோம் நாங்க. சரி, என்ன வாகனம் இதுல வந்துருக்குது? சைக்கிளுங்க. என்னதான் வந்து காரு கீருன்னு பயணம் பண்ணாலும் சைக்கிள்ல போடுற சுகமே தனி இல்லையா? சூப்பரா கண்டுபிடிச்சிங்க பத்மா, நன்றி. நன்றி. ஆமாங்க, சைக்கிள் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். சைக்கிள் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையில ஒரு பெரிய மெமரியாவே இருக்கும். பேசலாம், அடுத்த நேர் யாருங்க இது பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: சந்திரகலா.
0: சந்திரகலாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன். என்ன உங்களுடைய சிரிப்பின் ரகசியம்
1: என்ன? அப்படிலாம் இல்லை மேடம்,
0: ஏதோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்கீங்களே. பரவாயில்ல, நேர்கள் ஈஸியாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாகனம் வந்துட்டே இருக்கு, கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்களே. இதெல்லாம் ஒரு கேள்வி, அவ்வளவு ஈஸியான கேள்வி
1: அப்படிங்கிறீங்க.
0: பரவாயில்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாய்மர கப்பல் வந்து இந்த படத்தோட பாடல் வந்து ஃபுல்லாவே வந்திருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த பாடல். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சந்திரகலா, நன்றி. 3:07 நிமிடம் ஆயிட்டுருக்கு நேர்களே. இன்றைக்கி போக்குவரத்து வாகனங்கள் நம்ம வந்து போக்குவரத்து சாதனங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் நம்ம திரையுறை நிகழ்ச்சியில் கேள்விகளை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய வாகனங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் அதே சைக்கிள் பாட்டு கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்க. அண்ணாமலை படத்தில் இந்த SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: சைக்கிள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:12 ஆயிட்டு இருக்கு. திரையரவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு போக்குவரத்து வாகனங்கள் சார்ந்த பாடல்கள் தான் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரா நேயர்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேள்வி அவ்வளவு ஈஸிங்க. அடுத்து பேசலாமா? அடுத்த நேயர் யார் பேச போறாங்க? வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: விஜயாமா,
1: ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேக்குறீங்களா? ஓகே விஜயாமா, உங்களுக்கான வாகனம் என்ன வரப்போகுது அப்படின்னா,

வாகனம் என்ன திரைப்படம் கண்டுபிடிச்சிங்களா? சரி, ஒரு க்ளோ கொடுக்கட்டுமா? இது வந்து விஜய் சேதுபதி சார் நடித்த ஒரு படம். இந்த படத்திலேயே இந்த வாகனத்தை வச்சு தான் இந்த படமே. தெரியலையா? மாட்டு வண்டியா? மாட்டு வண்டி இல்லை. இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும், உனக்காக பிறந்தேனே எனதழகா அப்படின்னு ஒரு பாட்டு வேறு இருக்கும். கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நிகழ்ச்சி கேளுங்க.

0: தெரியலையா?
1: மாட்டு வண்டியா?
0: மாட்டு வண்டியா? மாட்டு வண்டி இல்லை. இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும், உனக்காக பிறந்தேனே எனதழகா அப்படின்னு ஒரு பாட்டு வேற இருக்கும். கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நிகழ்ச்சி கேளுங்க, தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட கேட்கலாம். நன்றி, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். கல்நீதர் நடராஜன்.
0: நடராஜன் சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கொடுங்க, பாட்டு கொடுங்க.
0: பாட்டு கொடுத்துருவோமா? இதை கேளுங்க, உங்களுக்கான பாட்டு.

0: கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: இந்த பாட்டை இன்னைக்கு
0: தான் கேக்குறீங்களா? சரி, நான் ஏற்கனவே அந்த நேயருக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, இது விஜய் சேதுபதி சார் நடிச்ச படம். இந்த வாகனத்தை மையம் வச்சுதான் அந்த படமே வந்து இருந்துச்சு. இதுல சூப்பரான ஒரு பாட்டு, உனக்காக பிறந்தேனே எனது அழகா. இந்த க்ளூக்கு மேல க்ளூ கொடுக்கவே முடியாதுங்க.
1: குதிரை வண்டியா?
0: குதிரை வண்டியா இல்ல, குதிரை வண்டி கிடையாது. நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேரம் 3:14 மூணு ஆயிட்டு இருக்கு. செமையான ஒரு பாடல் தான். நானே பதிலை சொல்லிடுறேங்க. பண்ணையாரும் பத்மினியும் படத்துல வர பாட்டு தாங்க இது. கார மையமா வச்சு எடுத்த படம் தாங்க அது. கார் வந்து அந்த ஊருக்குள்ளே என்னென்னமோ அந்த காரை பார்த்து எவ்வளோ வந்து அதிசயிக்கிறாங்க. அந்த கார் வந்து எப்படி அந்த வயதான தம்பதியினுடைய காதல் வாழ்க்கையில் அந்த கார் எப்படி வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊர் வண்டி அப்படிங்கிற அந்த பாட்டு தான் இது. இப்போ வந்து நம்ம அந்த பாட்டு தான் கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாகனங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. நேர்கள் பதில்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: நிறமூற்று மணி 20 நிமிடம் ஆயிட்டிருக்கு திரையறி நிகழ்ச்சி. நீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு வாகனங்களை மையப்படுத்துகிற பாடல்கள் தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பர் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசலாம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: எடுதாமனையிலிருந்து மாறி. நம்ம நிலையத்தில் எல்லோரும் நலமா?
0: மிக்க நலம் மாறி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். ஏதோ உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கேன்.
0: ஓகே மாறி, உங்களுக்கான கேள்வி பாடல் வருது, கேக்குறீங்களா?
1: போடுங்க,
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்கள மாதிரி என்ன வாகனம், என்ன பாட்டு, என்ன படம்?
1: மானி பாஷா.
0: மானி பாஷா, வெறும் பாஷா தானே? சரி ஓகே, என்ன பாட்டு?
1: ரஜினி சார் அப்படி.
0: ஆமாங்க, உண்மைதாங்க, அவர் கேரக்டர் பேருங்க அது. சரி என்ன பாட்டு ஸ்டார்டிங்? என்ன
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? பாவூர் சத்திரத்துல இருந்து யார் பேசுறீங்க? மாரியப்பன் சார், உங்களுக்கான கேள்வி வந்துட்டு இருக்கு, கேக்குறீங்களா? முயற்சி பண்றேன். ஓகே கேளுங்க.

0: மாரியப்பன் சார், சூப்பர். என்ன வந்து என்ன வாகனம் வந்து இந்த பாட்டில் வரும்?
1: நன்றி மேடம், நல்லா இருக்கும்.
0: மாரியப்பன் சார், என்ன வாகனம் வரும் சொல்லிட்டு போங்க.
1: நான் பைக் ஓட்டுறேன்
0: சார். இந்த பாட்டில் வர்ற வாகனம் என்ன? குடகுமலை காட்டில் அப்படின்னு பாட்டு ஃபுல்லாவே வந்து ஹீரோ ஒரு வந்து மாட்டு வண்டியில போவாரு, ஹீரோயின் ஒரு மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டின்னு சொல்ற கூண்டு வண்டி

இன்னொரு சொல்லுவாங்க, அப்படி சூப்பராக வந்து போவாங்க. அந்த பாடல் தான் இப்போ கேள்வியை கேட்டுருந்தோம். அட்டகாசமாக வந்து நேயர்கள் பதில் சொன்னீங்க. இப்போ நம்ம பாஷா படத்துலேருந்து அதே பாட்டு தாங்க கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியோட அட்டகாசமான வாய்ஸில் இதை ஒத்துட்டே இருக்குது.

மேகலை ஒலித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரையறிவு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின பதில் சொன்ன எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अभी आप सुन रहे थे कार्यक्रम वीर तुम बढ़े चलो। श्रोताओं, इस कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, जगबंधु
1: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் கேட்கலாம் நான்கமணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4:00 பொதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு கலகலப்பாக நீங்களும் விளையாட நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நேர்கள் இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆன்ம நேர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரமாயாச்சு மாலை 4:02. அட்டகாசமான அதிரடியான பாடலோடு கலகலப்பான விளையாட்டு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. ஆன்ம நேர்களே, இது பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான். ஒவ்வொரு நாளும் பொதிய தும்பி நிகழ்ச்சியில நீர்கள் நீங்க கலந்துகிட்டு அட்டகாசமா நிகழ்ச்சியை கலகலப்பா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நிகழ்ச்சி கலகலப்பா வழங்குறதுக்கு வந்துட்டோம் நான் உங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணே,
1: என்னமா
0: இன்னைக்கு பொதிய தும்பி நிகழ்ச்சி?
1: ஆமா,
0: எப்படி இருக்க போகுது?
1: ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா,
1: ஏன்னா நேர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அந்த அவர்கள் அளிக்கிற அந்த பங்களிப்பு இருக்கிறது இல்லையா?
0: ஆமா,
1: அது ரொம்ப சிறப்பா இருக்குமா?
0: ஆமா, அதனால இன்னைக்கு வந்து நேர்கள் நமக்கு சிறப்பான பங்களிப்பு கொடுத்து கலகலப்பா ஆக்குவாங்க நிகழ்ச்சி அப்படிங்கிற நம்பிக்கையோட.
1: ஆமா,
0: நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சொல்லிடுவோம்.
1: ஆமா, கண்டிப்பா சொல்லணும்.
0: ஆமா, நேர்களே நீங்க நிகழ்ச்சியில வந்து கலந்து

0: நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்தா நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்கணும். நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு, நாங்கள் வின் பண்ணால் எங்களுக்கு ஒரு மார்க்கு. கால அவகாசம் எல்லாருக்குமே 40 செகண்ட் மட்டும்தான். நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா கால் பண்ணணுங்க, வேற ஒன்றும் இல்லை. 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் லைனை பிடிச்சி வேகமாக வந்தீங்க அப்படின்னா கலகல கலை நம்ம விளையாடலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேரிட்ட விளையாடலாமா?
1: அதுக்கு முன்னாலம்மா நான் ஒரு சின்ன செய்தி உன்ட்ட கேட்கலாம் அல்லது சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: அதாவதுமா இந்த நாளிதழ்கள் வாசிக்கிற பழக்கம் இப்போ இருக்குதா உங்ககிட்ட?
0: நாளிதழ்கள் வாசிக்கிற பழக்கம் முன்பு இருந்த மாதிரி இப்போ என்கிட்ட இல்லை.
1: இல்லை என்னம்மா?
0: ஆமாம், ஏன்னா நான் அந்த மொபைல்லேயே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிறதுனால.
1: நிச்சயமாக வந்து இந்த தொலைக்காட்சி பெட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கைபேசி, இதில் வந்து நம்ம எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட இன்னமும் வந்து நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை வாங்கி அப்படியே பார்த்த
0: மாதிரி தொடங்கும்.
1: அப்படிதான் இருக்கும் இல்லையா? அந்த நிறைவு வந்து இந்த மொபைல்ல கிடைக்குமா என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் புரியல. அது எதேச்சியா வந்து இந்த தினசரி செய்தித்தாள்ல நிறைய செய்திகள் இன்னைக்கு இருக்குதே, இன்னைக்கு நாளோட முக்கியத்துவம் எல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இங்க பாருங்க, ஒரு செய்தியில ஒரு டிக் போட்டு வச்சிருக்காங்க.
0: சரி,
1: அது எதுக்கு போட்டிருக்காங்க, ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல.
0: சரி,
1: பேனாட்டு போட்டிருக்காங்க.
0: சரி,
1: ஆமா, அது என்ன ஏதுங்கிறத நம்ம அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம்.
0: சரி,
1: இப்போதைக்கு இந்த டிக்கோட நம்ம நிறுத்திட்டு நேயர் யாரு அப்படிங்கறத பாக்கலாம்.
0: பேசலாம், வர்றாங்க நேயர் யாரு? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், பொதிகை துமி நிகழ்ச்சி. ஓகே, லைன் கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டாங்க, பேசலாம் அடுத்த நேர்கிட்ட. வணக்கம். வணக்கம் மாலை, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வாங்க வாங்க, யார் வந்திருக்கீங்க? கிருஷ்ணன் சார், நலமா இருக்கீங்களா? ஓகே, நலமா இருக்கேன். இன்னைக்கு விளையாட்டு போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான்.
2: சரிம்மா,
0: ரெடியா இருக்கீங்களா? நீங்க கேள்வி கேட்கறீங்களா அல்லது நான் டாஸ்க் கொடுக்கணுமா?
2: முதல்ல அக்காக்கு தான், நீங்களே கேளுங்க.
0: நானே? ஓகே, நான் என்ன கேட்க போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு, ஏற்கனவே நீங்கள் வந்து நகைச்சுவை வந்து அப்படி பயங்கரமாக குற்ற ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியே ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? ரெண்டு பெண்கள் வந்து பயங்கரமாக கத்தி கத்தி சண்டை போட்டால் என்ன ஆகும்?
2: கத்தி கத்தி சண்டை போட்டால் என்ன ஆகும்? சண்டை பெருசாக தான் ஆகும்.
0: சண்டை பெருசாகும், அப்படியா? சரி, உங்களுக்கான கால அவகாசம் 40 செகண்ட், கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பெண்கள் கத்தி கத்தி சண்டை போட்டா என்ன ஆகும்? குழப்பம் உண்டாகும். சரி, வேற? கிறிஸ்தன் சாரே யோசிக்கிறார் அப்படின்னா இது ஒரு பெரிய காமெடி தாங்க. பெரிய ஒரு பதிலான கஷ்டமான ஒரு கேள்வி தான்
2: கேட்டிருக்கேன் போல இருக்கு.
0: கத்தியெல்லாம் கையில் வைக்கல. கூச்சல் உண்டாகும் அப்படிங்கிறீங்க. சரி, உங்களுக்கு கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கான பதில நானே சொல்லிட்டுமா?
2: சொல்லுங்கம்மா.
0: அப்போ கிறிஸ்தன் சார், நீங்கள் வந்து ரொம்ப லாஜிக்கலாம் யோசிக்காம அப்படி அப்படி ஜாலியாக யோசிங்கன்னா ஈஸியாக பதில் கிடைச்சிருக்கோம். ரெண்டு பெண்கள் கத்தி கத்தி சண்டை போட்டால் தொண்டை கட்டிக்கிட்டு வலிக்கும் சார்.
2: ஆமாம்,
0: எப்படி கிறிஸ்தன் சார்?
2: நமக்கே
0: விக்கல் பாட்டா? ஆடாடாடாச்சே. சரி, ஓகே, என்ன பாட்டு? அதை நான் சூஸ் பண்ணிக்கலாமா இல்லை நீங்கள் தான் சொல்லுவீங்களா?
2: இல்லை இல்லை, உங்கள் விருப்பம்.
0: என்னோட விருப்பம் தான். ஆ, முதல்ல சிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சிரிக்கணுமா?
2: இல்லை, நான் வரி எதுவும் எடுத்து விடணுமா?
0: இல்லை இல்லை, நானே இப்போ என்னோட சாய்ஸில் ஒரு பாட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? சிரிச்சுக்கிட்டே பாடணும்.
2: ஆமாம்.
0: அடுத்து
2: சோகமா?
0: சோகமா. அடுத்து வந்து விக்கலோட பாடணும்.
2: ஆமாம்.
0: ஓகே, பாடலாமா?
2: பாடலாம்.
0: கால அவகாசம் எனக்கு, நானே ப்ளே பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு போய்

0: கண்ணுக்கு மை அழகு, அவரைக்கு பொய் அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு அழகு, அவருக்கு நான் அழகு. போதுமா சார்?
1: ரொம்ப நன்றி கிருஷ்ணன் சார். ஆனாலும் இந்த பாட்டை எவ்வளவு விரும்பி நான் பாடுவேன் தெரியுமா? இன்னைக்கு இப்படி பாட வச்சிட்டீங்களே கிருஷ்ணன் சார், நன்றி நன்றி. ஓகே நன்றி நன்றி. ரெண்டு மார்க் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி. அண்ணன் என் பாட்டு எப்படி இருந்துச்சு? அதாவதுமா ரெண்டு பெண்கள் கத்தி கத்தி சண்டை போட்டா என்ன ஆகுங்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்களேன்.
1: தொண்டை கிழிஞ்சு போகும்.
0: இப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு.
1: இந்த சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அப்படின்ன மாதிரி
0: சிரித்து கொண்டே விக்குகின்றேன்.
1: ஆமா, எல்லாம் நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு.
0: நன்றி. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். காதலி படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சுரேஷ் பீட்டர்ஸ், தேனி குஞ்சரம்மா, ஷாகுல் ஹமீத் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஏரமானுடைய அட்டகாசவாணி சில நேர்களே பாட்டு கேட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்க.
3: Bob Clearmountain mixed with that of you funky drums from hell. Sign up at the Chrome Better.

0: やわーわー。
1: நேரமாயிற்று 4:15 பொதிய தொகை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நேயர்களே. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ்லயும்
2: பள்ளி காலத்துல நம்ம வந்து புத்தகம் வாங்கின உடனே, புதுசா புத்தகம் வாங்கின உடனே, அப்பெல்லாம் வந்து இலவச புத்தகங்கள்லாம் கிடையாது. நான் படிக்கிற காலத்துல அத வந்து வெளியே தான் வாங்கணும்.
1: சரி,
2: அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முடியாதவங்க சும்மா ஏதாவது நம்ம நியூஸ் பேப்பரோட அந்த பேப்பரை வச்சு போட்டு அந்த பிரவுன் கலர் அட்டை போடாம கொண்டு போய் புத்தம் புது புத்தகம் பாருங்க, அந்த முன் பக்கத்துல கூட நம்ம பேர் எழுதுறதுக்கு மனசு அதே சமயத்துல இங்க இந்த பேனாட்டு டிக் பண்ணிருக்கத பாக்கும்போது நம்ம சொந்தமா படிக்கிற காலத்துல படிக்கிற புத்தகத்துல கூட பேர் எழுத மாட்டோம், அப்படியே புதுசா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணுவோம். ரெண்டாவது மறு வருடம் போகும்போது, அடுத்த வகுப்பு போகும்போது புத்தகம் வாங்குறது கொஞ்சம் நாளாகும். அப்ப வந்து பழைய புத்தகம் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த நமக்கு முந்தின கிளாஸ் படிச்சவங்க அவங்க புத்தகம் சில புத்தகத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தா போறான் பேனா வச்சு அங்கெங்க கிறுக்கி கிறுக்கி படமெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பான் நம்ம பேருல. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நம்ம புக் இவ்வளவு சுத்தமா இருக்கு, நீட்டா இவன் எப்படி வச்சிருக்கானே, எப்படா புது புக் வாங்குவோம் அப்படின்னு இருக்கும். இந்த பேப்பர்ல பேனாட்டு ஒரு டிக்க பார்த்த உடனே
1: உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து
2: அந்த ஞாபகம் வந்துருச்சுமா?
1: சரி ஓகே, என்ன விளையாண்டுருவோம் நம்ம
2: அந்த ஞாபகத்தோடய.
1: ஆமா, அந்த நினைவுகளோட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். ஒரு அருமையான நாள், அற்புதமான நாள். என்ன நாள்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அருமையான நாள், அற்புதமான நாள், என்ன நாள் அப்படின்னு சொல்லுங்க. சரி கொடுங்க. ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய பிறந்த நாள் இன்னைக்கு.
3: எழுத்தாளரா?
2: ஆமா, ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? கொஞ்சம் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய நாள் இன்னைக்கு.
1: ஓகே, நீங்க யோசிங்க, உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
2: ஒரு குறிப்பு தரட்டுமா? ஒரு குறிப்பு தரட்டுமா? இவருடைய இயற்பெயர் வந்து விஸ்வநாதன். ஆமா, சாவண்ணா விஸ்வநாதன். சாவண்ணா விஸ்வநாதன் இல்லை இல்லை இல்லை இல்லை, எழுத்தாளர். ஆமா, தெரியுது, கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட ஒரு சின்ன குறிப்பு தரேன். இவருடைய பெயர் சாவண்ணா விஸ்வநாதன். இந்த இவருடைய பெயரை வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையா சொல்றேன்னா, இந்த பூட்டை திறக்க உதவக்கூடிய கருவி அது. இப்ப அதான் சாவண்ணா.

0: விஸ்வநாதன் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு.
1: சரி.
0: ஆமாம், அவருடைய நூல்களில் புகழ்பெற்ற நூல் நிறைய இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம்
1: என்ன.
0: ஆமாம், சாவி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற பிரபலமான எழுத்தாளர். அவருடைய பெயர் சாவண்ணா விஸ்வநாதன். ஆமாம், அந்த அவருடைய பெயரோட முதல் எழுத்து இருக்கு பாருங்க, சாவண்ணா வீணா. அதை சேர்த்து தான் என்னன்னு
1: மாற்றிட்டார்,
0: என்ன, ஆ, சாவின்னு மாற்றிக்கிட்டார். அவ்வளோதானே, முடிஞ்சு வச்சே என்ன. ஆமாம், இவர் காலகட்டத்தில் தான் வந்து நிறைய கல்கி, ராஜாஜி, காமராஜர், பெரியார் இவங்களோடலாம் என்ன செஞ்சார், பழகக்கூடிய வாய்ப்பு இவர் கிடச்சி. இவருடைய மிக சிறப்பான ஒரு புகழ்பெற்ற நூல் என்ன தெரியுமா? வாஷிங்டனில் திருமணம். என்ன, வாஷிங்டனில் திருமணம் அப்படின்னு ஒரு நூல் வந்து அப்போவே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி நடக்கும்னு ஒரு நகைச்சுவையோடு எழுதியிருப்பார். சரியா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சரியா? ஆ, சரிங்க சார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்களே. சரி, முடிஞ்சால் பார்க்குறேன். பாடல் வரிகள் அவ்வளோ ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பாடலாம். என்ன, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. பரவாயில்லையா ஓரளவுக்கு? ஆமாம், போதும் இந்த அளவுக்கு.
2: என்ன சாருக்கு?
0: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி போனாலும் மார்க் சுப்பிரமணியன் தானே போகுது. என்ன, ஆ, மகிழ்ச்சி.
2: நன்றி சுப்பிரமணியன் சார், நன்றி. அண்ணே,
0: அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு.
2: ஆமா, என்னடா
0: ஆட்டைக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு போறாரு கோவத்துல. அதான் நன்றி மேடம்னு உனக்கு மட்டும் நன்றியை சொல்லிட்டு போறாரு. நம்ம பேருக்காரு
2: தானே,
0: அதை பத்தி ஒன்றும் தப்பு.
2: சுப்பிரமணியன் சார் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. 4:21 ஆயிட்டு இருக்கு அண்ணே. ஒரு பாட்டு போய் நம்ம சூப்பரா கட்டிட்டு வந்துடலாம். கில்லி படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டே இருக்கு. பாவிஜியோட பாடல் வரிகள்ல சுக்விந்தர் சிங் பாடியிருக்காங்க. வித்யாசாகரோட இசையில தான் பாடல் வருது. நேர்களே கேட்டுட்டு வாங்க. 4:22

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 4:27 நிமிடம் ஆயாச்சு. நேரில் கேட்டிருக்கிறீங்க புதிய துமை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே கலகலப்பா நேயர்கள் சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில விளையாட போற கலந்துக்கு போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பேசிடலாமா?
2: அதாவது விளையாட்டு விளையாட்டா இருக்கட்டும்,
1: சரிண்ணே,
2: ஆனா அந்த விளையாட்டு மூலமா நாம ஏதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி,
2: அதனாலதான் அந்த யார் பிறந்தாள் அப்படின்னு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன வந்தமா ஒரு ஜோக்குக்கு பாட்டுக்கிட்டு படிச்சோமா? இருந்தாலும் கூட இனிமே அப்படி கேள்வி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க போறது இல்லை. இருந்தாலும் கூட செய்தியை நான் சொல்லணும் இல்லையா?
1: சொல்லிருங்க.
2: இன்னைக்கு வந்து உலக சிங்கங்கள் தினம். ஆண் சிங்கமா பெண் சிங்கமான்னு கேட்டப்படாது,
1: மொத்தத்துல சிங்கம்
2: அவ்வளவுதான், சிங்கம் சிங்கம் தான். இன்னைக்கு உலக சிங்கங்கள் தினம்.
1: சரி,
2: காடுகளின் ராஜான்னு சொல்லப்படுகிற அந்த சிங்கம் வந்து எண்ணிக்கை குறைவா வந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த சிங்கங்கள் வாழுகிற அந்த வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக அந்த கருத்தை வலியுறுத்தி 10 உலக சிங்கங்கள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: சூப்பர் சூப்பர்.
2: ஆமா, அதனால இப்ப வந்து இன்னைக்கு வந்து உலக சிங்கங்கள் தினத்தை நாம கடைபிடிக்கிறோம். இந்த விலங்கு சிங்கம் இருக்கு இல்லையா, அதோட எண்ணிக்கை குறையாமல் அது வாழக்கூடிய அந்த இடங்களை பாதுகாப்பது என்பது
1: எல்லாருடைய கடமை
2: அப்படிங்கறத நாம இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம்.
1: பேசலாமா?
2: நிச்சயமா பேசணுமே.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கேடிசி நகர்ல இருந்து சிவா. என்ன சார் ஒரே பரபரான்னு சத்தம் கேக்குது? சிவா சார் கொஞ்சம் அமைதியான இடத்துல இருந்து பேசுங்க. விளையாடலாமா?
3: சொல்லுங்க.
1: டாஸ்க் நீங்க கொடுக்குறீங்களா நான் கொடுக்கட்டுமா? நானே முதல்ல கொடுக்குவா? சரி ஓகே. சிவா சாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு டங் ட்விஸ்டர் கொடுக்கலாமா இல்லை வேணாம்? வேணாம். உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கடி தான் கேட்க போறேன், சரிங்களா?
2: கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுக்கலையம்மா.
1: சரி பரவாயில்ல சார்.
2: இவருக்கும் கொடுக்கலையா?
1: இல்லை இல்லை, கண்டிப்பாக கொடுத்து ஆகணும்.
2: கடி ஜோக்கா?
1: ஆமாம்
2: சார்.
1: சார்
3: சொல்லுங்க.
1: சிவா சார், நான் ஒரு வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும், சரிங்களா?
3: சரி.
1: எங்கள் தாத்தா இருக்கார்ல, அவருக்கு வந்து இல்லை இல்லை, எங்கள் தாத்தாவை குதிரைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எதுக்கு? எங்கள் தாத்தாவை குதிரைக்கு

0: பிடிங்க, குதிரை குதிரை இருக்குல்ல சார். ஆனா இது கேள்வி இல்லை உங்களுக்கு,
1: இது ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி.
0: ஆமா, ஒரு ப்ரிப்பரேஷன் கேள்வி தான் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, ஒரு வார்ம் அப் மாதிரி.
1: ஆ, வார்ம் அப் மாதிரி.
0: ஆமா, அடுத்தது இப்போதான் உங்களுக்கு வந்து கேள்வி வருது.
1: மெயின் என்னமே தான் வருது.
0: ஆமா, ரொம்ப நீளமான பழம் என்ன பழம்? இதுதான் உங்க கேள்வி. உங்களுக்கான கால அவகாசம் இதோ. ரொம்ப நீளமான பழம், ஃப்ரூட். என்னவா இருக்கும்?
2: கோவை பழமா?
0: இது கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் கடியாவே யோசிங்க, ராஜிக்கால யோசிக்க வேண்டாம். நீளமான பழம் இது.
1: நீளமான பழம் இது. நீலப்பழம்.
0: நீளம், லாங், லாங். சிவா சார், யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது டைம் முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டுமா? நானே பதில் சொல்லட்டுமா? அண்ணே, நான் சொல்லிட்டுமா?
1: சொல்லணும்ல கண்டிப்பா.
0: என்ன பழம் அப்படின்னா, அது நாவல் பழம்.
1: ஓ, நாவல் வந்து ரொம்ப நீளமா இருக்கும்.
0: நாவல் வந்து ஒரு
1: பெருசா இருக்கும்,
0: நீளமா கதையை படிக்க படிக்க போயிட்டே இருக்கும் இல்லையா?
1: நான் நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கும்னு நினைக்கல.
0: எப்படி
1: இல்ல நாவல்?
0: சிவா சார், எப்படி நாவல் பழம்? ஒரு மார்க் எனக்கு, சரிங்களா? ஓகே, சரி. நீங்க இப்ப கேளுங்க, டாஸ்க் கொடுங்க.
1: இல்ல நீங்க, அவங்க ரெண்டு பேரும் தான், உங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டு.
0: எனக்கான கால அவகாசம் இதோ. தை பிறந்தா அவளி போறக்கும் தங்கமே தங்கம் ஒண்ணு
1: ஒண்ணு.
0: காலம் கொண்டு பழமொழி, என்ன பழமொழியில பாட்டு இருக்கு? பழமொழி பழமொழி பழமொழி பழமொழி.
2: பாமா விஜயம் படத்துல ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: பாமா விஜயம்.
0: பாமா விஜயமா?
2: சவாலை சமாளி.
0: சவாலை சமாளி.
1: அது என்ன பாட்டு சொல்றாரு தெரியுதா?
0: தெரியலையே, தெரியலையே, டைம் முடிஞ்சிச்சே.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா?
0: அடடா, வரவு எட்டனா.
1: அவரும் என்ன ஆன்சர் சொல்றாருன்னு கேப்போம்.
0: சொல்லுங்க சார், பாமா விஜயத்துல என்ன பாட்டு? அதுதான். சரி, வேற சவாலை சமாளியில சொன்னீங்க?
2: ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்.
0: சத்தியம் வந்து பாட்டே தெரியல.
1: ஒரு ஈஸியான பாட்டு இருக்குமா? டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே.
0: இதெல்லாம் யாவுமே வரலையே.
1: வரலையே
2: என்ன?
1: ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை.
0: கவலை
1: கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த
0: கண்டிப்பா எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல சார்.
1: ரொம்ப அருமை,
0: நன்றி,
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி,
0: நன்றி. அண்ணே பாருங்கண்ணே, எப்படிலாம் கேள்வி கேக்குறாங்கண்ணே.
1: நல்ல அருமையா யோசிச்சு,
0: அருமையான ஒரு விஷயம் தானே. பழமொழிகளை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சூப்பரா சொன்னாங்க. சூப்பர், நல்ல முயற்சி பண்ணினோம், அவங்களும் முயற்சி பண்ணாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு வந்தலாம். கந்தசாமி படத்துல இருந்து அட்டகாசமான பாடல் வருது. விவேகாவோட பாடல் வரிகள்ல ரீச்சா பாடியிருக்காங்க. தேவி ஸ்ரீபிரசாத்தோட இசையில பாட்டு வருது.

0: கந்தசாமி படத்துல இருந்து அட்டகாசமான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 4:38. பொதியும் நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சியில விளையாடலாமா அடுத்த நீர் கூட?
1: ஆமா கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா. வணக்கம்.
0: நல்லா இருக்கும் பீமாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு
1: பொருள் சொல்லுவீங்க, வெரி குட் வெரி குட், சொல்லுங்க.
2: ஒரு லேசான

0: புக் ஒரு லேசான ஒண்ணு இருக்கும், அது இங்கிலீஷ் வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம், கணம் வெயிட் சொல்லுவோம், அதுக்கு ஒரு பொருள் என்ன சொல்லுவோம்,
1: கணம் வெயிட் லைட்.
0: பட்டே
1: கிளப்பியாச்ச. ஆமா திக்கு தின்னு. ஆமா
0: சொல்லுங்க.
1: என்ன எழுத்து
0: போட்டிருக்கும்,
1: வீடு கட்ட உபயோகப்படும் பொருளா,
0: ஒரு பொருள் இருக்கும், இத கேட்டா ஒரு ஊர் வந்துடும்.
1: ஆமா என்ன அதாவதுமா வெயிட் என்ன இது செங்கலா, செங்கல் செங்கல் பட்டு இல்ல, சாஃப்டூர்
0: இல்ல,
1: இல்ல லைட் தெரியலையே. நல்ல அருமையான கேள்வியா இருக்கேன்.
2: வீடு கட்ட வர பயன்படுமா?
0: ஆமா
2: செங்கல் யோசிச்சதுல கல்லுன்னு யோசிச்சிருந்திருக்கலாம்.
1: அது சென்ட்ரிங் போடுறதுக்கு முன்னால போடுவாங்க கீழே அடிவாரத்துல. அடே எப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிச்சாலும் இருக்கு. ராசாத்தி அப்படின்னு
0: ஆரம்பிக்க
1: மாதிரி என்னது அது என்ன பாட்டு? சும்மா ரெண்டு ராசாத்திய சொல்லிட்டு அப்படியே ஒரு பாட்டுன்னா இது கரெக்ட். வெரி குட். ஒண்ணு ஒண்ணு சாதாஜி அது உள்ள எல்லாம் வருது. ராசாத்தி ராசாத்தி முதல்ல எல்லாம் வரணும்.
0: ஒரு பாட்டு
1: அதுக்கப்புறம் ராசாத்திய தாண்ட மாட்டேங்க. மனசு இல்ல ராசா நினப்பு தான். நீங்க என்ன சொன்னீங்க? ராசாவின் மனசு இல்ல ராசாத்தி நினப்பு தான். அதா
0: எனக்கு
1: ஒரு மார்க் உங்களுக்கு ஒரு மார்க் சரியாமா? அப்படி வச்சுக்கணுமா?
0: நன்றி
2: நன்றி நன்றி. பீமாமா சிரிக்கும் போது என்ன ஒரு மகிழ்ச்சி,
1: சந்தோஷம்.
2: அப்படியே அந்த மகிழ்ச்சியோட ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். கத்தி படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். மதன் கார்கி எங்களுடைய பாடல் வரிகள்ல விஜய் சந்திரசேகர் சுனிதி சௌகான் பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரோடைய அட்டகாசமான செயல பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: புதிய தமிழ் நிகழ்ச்சி கேட்டுருக்கிறீங்க. நான் மணி 49 நிமிடம் ஆயாச்சு. நாம நிகழ்ச்சியில் விளையாட போற அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம் மாலை. வணக்கம். வணக்கம்
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்.
0: மீனாட்சிபுரத்திலிருந்து யாழினி விளையாடலாமா? ஓகே, கேள்வி எங்கிருந்து? இங்கிருந்தா அங்கிருந்தா? நானே கேக்கட்டுமா? சரி.

0: ஒரு குட்டியான ஒரு விடுகதை தான் சரிங்களா. விடுகதைன்னு சொல்ல முடியாது, ஒரு கேள்வினே வச்சுக்கோங்க சரிங்களா. இது ஒரு பெட்டி, இந்த பெட்டியை திறந்தா பூட்டவே முடியாது. அது என்ன பெட்டி? இதுதான் உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான 40 செகண்ட்தோ. இந்த பெட்டியை திறந்தாச்சுன்னா பூட்ட முடியாது. ஆமா,
1: அப்பப்போ பூட்டிக்கலாமா?
0: எப்பவுமே பூட்ட முடியாது, திறந்தா திறந்ததுதான், அடுத்து பூட்டவே முடியாது. ஆமா, அப்படி ஒரு பெட்டி. அது கிலோ கொடுக்கட்டுமா? இது வந்து நம்மளுடைய கிச்சன்ல இருக்கும். கிச்சன்ல தெரியலையே என்ன இருக்கும். கிச்சன்ல இருக்கும். சரி, சட்னியில இருக்கும். ஆமா, ஆனா டைம் முடிஞ்சு போச்சு, போங்க. ஆமா, டைம் முடிஞ்ச அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி ஓகே, உங்களுக்காக ஒரு மார்க் கொடுத்துடலாம். ஆமாங்க, தேங்காய். இந்த பெட்டியை திறந்தோன்னா திருப்பி பூட்டவே முடியாது. சூப்பரா கண்டுபிடிச்சிங்க யாழினி. உங்க கேள்வி
1: என்ன? கோழியே முட்டை போடுது.
0: கோழியே முட்டை போடுதா?
2: நம்ம ஆம்லெட் சாப்பிட வேற இருக்கு.
0: ஆமா, அது நானும் சொல்ல வந்தேன். கோழி ஏன் முட்டை போடுது? அதுக்கு 1 2 3 எல்லாம் போட தெரியாது. நிறைவோட ஒரு பாட்டு கேட்டு வந்துருமா? கொம்பன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துருக்கு. வேல்முருகன் மாலதிகா பாடி இருக்காங்க. சூப்பரான அந்த பாடல் கேட்டுட்டு எல்லாம் வாங்க.

0: சொம்பன் படத்துல இருந்து அட்டகாசமான பாடல் கேட்டு முடிச்சோம். 4:55 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க பொதிகை தும்பி. அண்ணே ரெடியா?
1: ரெடி ரெடி
0: ரெடி. நீங்களும் ரெடி ஆயிட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சாத்தான்குடியில இருந்து முருகன் சார். தெளிவே கேக்கல நீங்க பேசுறது. சொல்லுங்க முருகன் சார்.
1: எனக்கு பிடித்த வீரர்
2: யாருன்னு
1: சொல்லுங்க. ஒரு விளையாட்டு வீரருடைய பிறந்த நாள். விளையாட்டு வீரர் யாருன்னு
2: சொல்லிடுறேன்.
1: பிறந்த நாள் அவருக்கு சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் குறைஞ்ச வயசு, கொஞ்சம் குறைஞ்ச வயசு. சமீபத்தில் கூட நிறைய வந்து போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகள்லாம் வாங்கினார். கிராண்ட் மாஸ்டர் பட்டங்கள்லாம் கூட வாங்கினார். நம்ம ஊருக்கார்,
2: தமிழ்நாட்டுக்கார்.
1: சட்டன் வரமாட்டேங்க. என்ன?
0: ஓகே முருகன் சார், உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு.
1: இன்னைக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர், இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவோட பிறந்த நாள். சரியா? அப்படியோ? சந்திரன் கிடையாதோ?
0: சந்திரன் இல்லாதானே.
1: ஓ ரைட், பரவாயில்ல. ரெண்டையும் நம்ம ஒன்னா வச்சுக்கலாமே கொஞ்ச நாளைக்கு. ஆமா, என்ன அப்படியே வச்சுக்கணும். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி முருகன் சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: அம்மா வந்துட்டு எனக்கே 2 மார்க்கும் கொடுத்துட்டு
0: போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். நேரம் ஆயிடுச்சு.
1: கண்டிப்பா
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு கோவில் படத்தில் இருந்து. நிகழ்ச்சி இது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக வழங்கணும். நாங்கள் வேறவற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நேர்கள் பங்கெடுத்த எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிட்டு நிறைவான பாடல் வருது. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கிருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1969 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போறீங்க. நிறைவான பாடல் இதோ. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியாச்சி தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பனீர்களுக்கு மீண்டும் இனியதொரு மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:02. நேர்கள் 6 வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். நான் உங்க மீரா. நேர்களை, படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து தான் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. அந்த வரிசையில் முதல் திரைப்படம் சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில், டி சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் வந்து, கே சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில், கே வி மகாதேவனுடைய இசையில், நம்மளுடைய என்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா எல்லாரும் நடித்த ஒரு திரைப்படம் தான். ஆமாங்க, 1969 வெளிவந்த அடிமை பெண் திரைப்படம் தான். நிறைய வந்து ஜெய்ப்பூர் பாலைவன காட்சிகள், பிரமாண்டமான செட்டு அப்படின்னு நிறைய சவால்களோடு இந்த படத்தோட காட்சியமைப்புகள் எல்லாம் இருந்தாலுமே, இதை ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே வெறும் 100 வந்து முடிச்சிருந்துருக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இந்த கதையை வந்து 1963 எடுக்க திட்டமிட்டு அவங்களே வந்து தயாரித்த ஒரு திரைப்படம் தான் இந்த அடிமை பெண் திரைப்படம். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து டூயல் ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த படத்தில் அம்மா என்றால் அன்பு அப்படிங்கிற பாடலை கூட சொந்த குரலில் வந்து பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுத்த திரைப்படம்னு சொல்லலாம். வந்து ஒரு ஸ்டுடியோவில் வந்து எஸ்பிபி பாடிய ஒரு தெலுங்கு பாட்டு ஒன்று கேட்டுட்டு, அதுக்கப்புறமா கே வி மகாதேவன் வந்து இவங்களை வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 நிலை

தேவா அப்படிங்கிற பாடலை வந்து பாட வச்சு தமிழ் சினிமாவில் எஸ்பிபி சாருக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஜெய்ப்பூர் பாலைவன பகுதிகளில் அந்த கடுமையான வெயிலில் படப்பிடிப்பு நடந்த போது வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எம்ஜிஆர் சார் வந்து அந்த வெள்ளை நேர தொப்பி வந்து அணிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்துலேருந்து. அது ஒரு ஒரு அடையாளமாக அவங்களுக்கு வந்து மாறி போயிருக்கு. 1969 வெளிவந்த பிளாக் பஸ்டர் திரைப்படம் அடிமை பெண்ணில் இருந்தால் இப்போ பாடல் கேட்க போகிறோம். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சுசிலா குரல்களில், கே வி மகாதேவன் இசையில், புலைமை பித்தனின் பாடல் வரிகளில், 1000 நிலவேவா கேட்கலாமா?

நேர்களை நேரம் மாலை 5:10 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, 23 அன்னைக்கு 1969 வெளியான ஒரு திரைப்படம் தான். ஜிஎஸ் மணி உங்களுடைய இயக்கத்தில், ஜெமினி கணேசன், காஞ்சனா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு மியூசிக்கல் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை வந்து அந்த தாக்கத்தில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. பெற்றோரை இழந்த ஒரு பெண் வந்து ஒரு பெரிய பங்களாவில் இருக்கக்கூடிய குறும்புக்கார குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியாக சேர்றதும் அங்கே இருக்கிற மர்மங்களை எதிர்கொள்றதும் தான் இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. பேடி பந்தவலு அப்படின்னு கன்னட படத்தோடைய ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதோடைய மர்மம் பிரமாண்டம் நிறைந்த காட்சிகள் தான். இந்த படத்துக்காக புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் மார்கஸ் பாட்லிக்கு வந்து தேசிய விருது கூட கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூப்பரான பாடலை பாடினதுக்காக எஸ்பிபி அவர்களுக்கும் வந்து விருது கிடச்சிது. முதன்மலை திரைப்பட விருது வந்து பின்னணி சிறந்த பின்னணி பாடகர் அப்படிங்கிற விருதையும் வந்து எஸ்பிபி அவர்கள் வாங்கினாங்க, இயற்கை என்னும் இளையக்கணி அப்படிங்கிற அந்த பாடலுக்காக. நேர்களை, சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடியிருக்காங்க. கேட்கலாமா அந்த பாட்டு?

இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

அந்த தமிழ் திரைப்படங்கள்லேருந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, சி வி ஸ்ரீதர் அவங்களுடைய இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில், சிவாஜி கணேசன் காஞ்சனா நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வந்து முதல் முதலாக வெளிநாடுகளில் வந்து ரொம்ப விரிவாக படப்பிடிப்பு செய்யப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிற பெருமை இந்த சிவந்தமன் படத்துக்கு வந்து உண்டுங்க. சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ், ஆல்ஸ் மலைத்தொடர், இந்த மாதிரி நிறையா ஐரோப்பிய நாடுகளில் இதனோட முக்கிய காட்சிகள், பாடல்கள் எல்லாமே படமாக்கப்படுச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு நிறைய தமிழ் படங்கள் வந்து வெளிநாடுகளில் படப்பிடிப்பு செய்கிறது வழக்கமான ஒரு விஷயமாக மாறுச்சு. இந்த படத்தை வந்து இயக்குனர் ஸ்ரீதர் அவங்க வந்துட்டு அன்று சிந்திய ரத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய எம்ஜிஆர் வச்சு தான் இந்த படத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சில காட்சிகள் படமாக்கப்பட்ட நிலையில் அதை வந்து இது பண்ணிவிட்டு திரும்ப அவர் விலகினதுனால, எம்ஜிஆர் இந்த படத்துலேருந்து விலகினால, சிவாஜி கணேசனை வச்சு சிவந்தமன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து பட்டத்து ராணி அப்படிங்கிற ஒரு பாடல் எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பாடல், எல்லோரும் ஈஸ்வரியாருமே பாடியிருப்பாங்க. இதில் வரக்கூடிய அந்த எகிப்து பிரமீடு இதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக வந்து செட்டு போட்டு வந்து சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடத்தினாலும் கூட இந்த பாடலுக்காக நம்ம சென்னையிலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பிரமீடு செட்டெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தீபாவளி ரிலீஸ்க்காக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த படம் 1969. இப்போ சிவந்தமன் படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டு இருக்க கண்ணதாசனின் பாடல் வரிகளில், ஜி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

படமும் பாடலும் நிகழ்ச்சியில் அடுத்த படம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1969 வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் பூவா தலையா அப்படிங்கிற அந்த படம் தான். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட் வந்து கே பாலச்சந்திரர் அவர்கள் இயக்கத்தில் வந்து ரொம்பவே அருமையாக அந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. ஒரு பயங்கரமான மாமியார் கேரக்டர், அந்த கேரக்டருக்கும் மருமகனுக்கும் இடையக்கூடிய நடக்கக்கூடிய ஈகோ மட்டும்தான் இந்த படத்துடைய வந்து ஒரு அதிகார குணம் கொண்ட மாமியார், அவர்கிட்ட மோதிர மருமகன், இவங்களுக்கிடையில் என்னென்ன ஈகோ இருக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. எஸ் வரலட்சுமி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. ஒரு அதிகார தோரணை கொண்ட ஒரு மாமியாரை வந்து இந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் நாகேஷ் இவங்களுடைய கூட்டணி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில். ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், வெண்ணிலா ஆடி நிமலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து இந்த திரைப்படம் ஹிட் அடிச்சுது அப்படிங்கிறதுனால இது தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லி நிறைய மொழிகளில் வந்து ரீமேக் கூட செய்யப்பட்டுச்சு. ஒரு மாமியாருக்கும் மருமகனுக்கும் இடையேயான அந்த ஈகோ மோதல்கள் வந்து அதை ரொம்பவே நகைச்சுவையாக வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த படத்துலேருந்து பாடல் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம், பூவா.

0: இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டீம் சவுந்தரராஜன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்கள்ல கேட்கலாமா?
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு.

நேர்களை நேரமாயிற்று 5:28 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, சிபி ஜம்புலிங்கம் அவங்களுடைய இயக்கத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த சூப்பரான ஒரு படம் தான் நம் நாடு திரைப்படம். ரொம்பவே வந்து ஒரு சமூக கருத்தை மையமாக கொண்டு இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. சமூகத்தில் தூண்களாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வந்து எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்றது மாதிரியான விஷயங்களை ரொம்பவே வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாடல்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை அப்படின்ற பாடல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, பிற்காலத்தில் இந்திய தமிழ் சினிமாலேயும் இந்திய சினிமாலேயும் சரி ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்த ஒரு நடிகை ஸ்ரீதேவி வந்து இந்த படத்தில் ராஜா அப்படின்ற கேரக்டரில் ஒரு ஆண் குழந்தை கிடத்து கேரக்டரில் வந்து ஒரு குட்டி பொண்ணை வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பையனை வந்து நடிச்சிருப்பாங்க குழந்தை வேடத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இந்தியிலும் சரி நிறைய மொழிகளில் மறு ஆக்கம் வந்து செய்யப்பட்டுச்சு. ரொம்பவே

சூப்பரான கதை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து இயக்கியிருந்தாங்க இந்த திரைப்படத்தை. நம் நாடு திரைப்படத்தில் தான் இப்போ பாட்டு கூட வந்துட்டு இருக்கு. பாடல் கேட்கலாம். ஜி எம் சௌந்தரராஜன், எல்லார் ஈஸ்வரி குரல்களில்.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்லி நேரம் மாலை 5:37 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் இருந்துதான் பாடல்கள் கேட்டுட்டு. அடுத்த திரைப்படம் 1969 செப்டம்பர் 25 அன்று ரிலீஸ் ஆகி ரொம்ப ஹிட் அடிச்ச ஒரு திரைப்படம் தான் 4 கில்லாடிகள். பாலு இயக்கியிருந்தாங்க இந்த படத்தை, வேதா இசையமைச்சிருந்தாங்க, ஜெய்சங்கர், ஆனந்தன், தேங்காய் ஸ்ரீனிவாசன், சுருளிராஜன், பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு க்ரைம் காமெடி திரைப்படம் இந்த திரைப்படம் சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான கதை என்ன அப்படின்னா, சிறையிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு 4 கைதிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக திரும்ப வந்து திருட்டு வேலைகள் வந்து ஈடுபடுறாங்க. இதுதான் வந்து கான்செப்டாக இருந்துச்சு. இந்த காம்போ அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக அமைஞ்சிருந்தது இந்த படத்தில். 4 பேர், ஜெய்சங்கர், ஆர்எஸ் மனோகர், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இந்த கதையில் வந்து அந்த 4 கில்லாடிகளை வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து சூப்பரான எடிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். பாலு அவர்கள் இந்த திரைப்படத்தோட எடிட்டிங்கும் வந்து கவனிச்சிருக்கிறாங்க, டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான திரைப்படம் இந்த 4 கில்லாடிகள். அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு க்ரைம் காமெடி அப்படிங்கிற கான்செப்டில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த 4 கில்லாடிகள். இப்போ இந்த படத்துல இருந்தால் ஒரு பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் GM சவுந்தரராஜன், PC சுசீலா பாடியிருக்காங்க. வேதாச்சலம் அவங்களுடைய இசையில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நேரம் 5:42 ஆயிற்றுக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது படமும் பாடலும். இன்றைய நிகழ்ச்சியில் 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு சில அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா தெய்வ மகன் திரைப்படம் தாங்க. ஏசி திருலோகச்சந்தர் அவங்களோட இயக்கத்தில் நம்ம சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இந்த படத்துக்கு இருக்குது என்ன அப்படின்னா, ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமையை இந்த படம் பெற்றிருக்கேங்க. சிவாஜி சார் வந்து இந்த படத்தில் 3 வேடங்களில் வந்து ட்ரிபிள் ரோலில் வந்து நடிச்சிருப்பார். இது ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா 3 விதமான கதாபாத்திரங்கள், 3 விதமான பேர்களில் ரொம்ப மாறுபட்ட கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து 1960களில் தொழில்நுட்ப அந்த காலகட்டத்திலேயே சிவாஜி கணேசன் வந்து 3 கதாபாத்திரங்களையும் ஒரே காட்சியில் வந்து தோன்றி அப்படி இணைந்து நடித்திருக்கு போல் ரொம்பவே தத்ரூபமாக வந்து காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே வந்து ஒரு ட்ரிபிள் ஆக்டிங் ஸ்பிளிட்ஸ் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்த காட்சிகள் எல்லாமே படமாக்கப்பட்டிருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி வந்து சாதனை படைத்த திரைப்படம் இந்த தெய்வ மகன் திரைப்படம். இந்த தொழில்நுட்பத்திற்காகவும் இதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில்நுட்ப வசதிகளுக்காக தான் அந்த படம் வந்து ஆஸ்கருக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். TM சௌந்தரராஜன் குரலில் கேட்கலாமா?

படமும் பாடலும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரமாயிடுச்சு 5:50. நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படத்தில் இருந்து இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா தங்கச்சுரங்கம் படத்தில் இருந்து தான். டி ஆர் ராமன் அவங்களுடைய இயக்கத்தில் டி கே ராமமூர்த்தி இசையில் சிவாஜி கணேசன் பாரதி எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் அதிரடி திரைப்படம் தான். ஒரு போலி தங்கக்கட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கடத்தல் கும்பல் வந்து ஒரு சிபிஐ அதிகாரி எப்படி வந்து கண்டுபிடிச்சி அதை முறியடிக்கிறார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பட பாணியில்

0: வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி சார் ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒரு சிபிஐ அதிகாரியாக வந்து நடிச்சிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஹாலிவுட் படங்களில் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் ஒரு விருப்பா சண்டை காட்சிகள், துப்பாக்கி சண்டைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் மனோகர் அவர் வந்து பயங்கரமாக அந்த கடத்தல் கும்பன் தலைவனாக வந்து மிரட்டியிருப்பார். இது பயங்கர ஹிட் அடித்ததுனால இந்தி தெலுங்கு மொழிகள்லையும் இது வந்து ரீமேக் கூட பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை குடும்பத்துடைய பாசத்தையும் அதே நேரத்தில் அந்த தங்கக்கட்டிகள் தயாரிக்கக்கூடிய அந்த ரசாயனத்தோட ரகசியம், அது எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கடத்தல் கும்பலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் அதிரடி படமாக இருந்துச்சு இந்த தங்கச்சுரங்கம் படம். இப்போ இந்த படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். TM சவுந்தரராஜன் குரலில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம் 5:50.
1: What a pity.

நேரம் மாலை 5:55. 1969களில் வெளிவந்த திரைப்படங்கள் தான் பாடல்கள் கேட்டிருக்கிறோம். அந்த சில அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா குழந்தை உள்ளம் அப்படிங்கிற திரைப்படம் தான். கோதண்டபாணி அவங்களோட இசையில் ஜெமினி கணேசன், வாணிஸ்ரீ எல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நடிகை திலகம் சாவித்ரி அவங்க வந்து இந்த படத்தை வந்து அவங்களே கதை எழுதி இயக்கியிருப்பாங்க, தயாரிக்கவும் செஞ்சிருப்பாங்க இந்த படத்தை. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இதில் ஜெமினி கணேசன், சௌகார், ஜானகி, வாணிஸ்ரீ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து

நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்தின் கதைகளை வந்து மையமாக வச்சு தான் இந்த கதை திரைப்படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இது ரொம்பவே ஹிட் அடித்த சின்னாரி பாப்புலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு படம. அந்த படத்தை வச்சு தான் வந்து அதோடைய வெற்றியை வச்சு அதிலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் இந்த படம். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து தான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் குறை கேட்க போகிறோம். நீங்கள் இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இதுவரை 1969 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சுவாரஸ்யமான தகவல்களையும் பாடல்களையும் தான் கேட்டு ரசிச்சிங்க. நிறைவான பாடலும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுவரைக்கும் உங்களோட காற்றலைகளில் இணைந்து இருந்தேன் நான் உங்கள் பாசமலர் மீனாராஜன். நிறைவான பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆதியா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மாலை 6:03 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். இனி இந்த மாலை பொழுதில் இன்னிசை பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். கூடவே மகான்களின் பொன்மொழிகளோட தான். நாம் எப்போதுமே பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் பணிபுரியும் நேரத்தில் கூட பக்தி உணர்வோடு செயல்பட்டால் போதும், மனம் தூய்மை பெறும்னு சொல்கிறாங்க அன்னை சாரதா தேவியார். பக்தி மாலை நிகழ்ச்சியின் துவக்க பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்காங்க, பாடல் நாம் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உயிர்களில் ஏதாவது ஒன்றுக்காவது மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமானால் அன்றைய தினம் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று பொருள்னு சொல்கிறாங்க சாரதா தேவியார். அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம், டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க.

இணைந்திருக்கிறோம் இனிய மாலை பொழுதில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. எதையாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு ஏற்பட்டால் தனியான இடத்தில் தங்கி இறைவனை நோக்கி நாம் வேண்ட வேண்டும். அவன் நம் மனத்தில் உள்ள அழுக்கையும் துயரத்தையும் போக்குகின்றான். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய பாடல் அடுத்ததாக கேட்கலாம்.

6:18 ஆகுது. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவனை நேசிப்பதில் துன்பம் எள்ளளவும் இல்லை. இறைவனை மட்டும் நேசிப்பவன் புண்ணியவன் ஆகின்றான்னு சொல்கிறாரு சாரதா தேவியார். அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

உலகம் முழுவதும் பறந்து நிற்கும் இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவன் அப்போது தனது கருணையை நம் மீது பொழிவான். அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நாகூரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

திருமறையை திறந்து பாருங்கள், தூதர் நபி வாழ்வை காணுங்கள், பொருளறிந்து அதனை ஓதுங்கள், பொருளறிந்து அதனை ஓதுங்கள், இறை பொக்கிஷத்தை என்றும் பேணுங்கள், திருமறையை திறந்து பாருங்கள்.

பட்டு உரையில் இட்டு பரன் மீது வைப்பதனால் பலனெது உண்டாகுமோ? அதை எட்டு திசைகளிலும் எடுத்து விளக்காமல்

ஆயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் இறைவேத வசனத்தை இதயத்தில் தேக்கிட்ட எழில் ஹாபிஸ் வல்லாயிரம் ஒரு கோடி ஆண்டென்னே ஒரு கோடு மாறாது உயிர் வாழும் மறுக்க

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:30 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைஞ்சிருக்கிறோம். சேவை செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டே கூடும் இனிமையான பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்போமா, வித்யாசாகர் அவர்கள் இசையில் அன்பை சிவம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

சேவை செய்திகளில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, மாவட்ட கலை மன்றம் வாயிலாக 15 சிறந்த கலைஞர்களுக்கு 2025-26 ஆண்டுக்கான கலை விருதுகள் வழங்கப்பட உள்ளது, அதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் கலை புலமைகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கும் நோக்கத்திலையும் கலைஞர்களின் கலைத்திறனை சிறப்பிக்கும் வகையிலும் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய மாவட்ட கலை மாமன்றங்கள் வாயிலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2002-2003 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வயது மற்றும் கலை புலமையின் அடிப்படையில் சிறந்த 15 கலைஞர்களுக்கு வந்து விருதுகள் வழங்கிட அரசு அறிவுறுத்துள்ளது. அறிவுறுத்தலின்படி 2002-2003 ஆண்டு முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2023-2024 ஆண்டு வரையிலும் 135 கலைஞர்களுக்கு வந்து கலை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதாங்க.

தொடர்ந்து நாம் சேவை செய்திகளில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். கலை விருதுகள் கலை பண்பாட்டுத்துறையின் கீழே இங்கு வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட கலைமன்றத்தின் வாயிலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல், இசை, நாடகம் முதலிய கலைகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கலைகளில் சிறந்து விளங்கும் 15 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தேர்வாளர் குழு அமைக்கப்பட்டு இந்த தேர்வுக்குழு வாயிலாக விருதுக்கு விண்ணப்பிக்கும் கலைஞர்களை நேர்முகமாக அழைக்கப்பட்டு கலை வல்லுநர்களை கொண்டு கலைஞர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம், மரக்கால் ஆட்டம், கோல்கால் ஆட்டம், களியல் ஆட்டம், கனியான் கூத்து, ஓவியம், சிற்பம், அரசன் அரசியாட்டம், புலியாட்டம், காளையாட்டம், மானாட்டம், பாம்பாட்டம், ஆளியாட்டம், கைச்சிலம்பாட்டம், சிலம்பாட்டம், வீரக்கலை மற்றும் வில்லிசை முதலிய செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் என அனைத்து வகை முத்தமிழ் கலைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள்கிட்டருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க. விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன, எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக்கில்.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மாவட்ட கலைமன்றம் சார்பாக 15 கலைஞர்களுக்கு, பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் உள்ள கலைஞர்களுக்கு அந்த விருது வழங்குவது சம்மந்தமான அந்த செய்தியை குறிப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து வயது வரம்பாக 18 வயதும் அதற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை இளமணி விருதும், 19 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை வளர்மணி விருதும், 36 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை சுடர்மணி விருதும், 51 முதல் 65 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு வந்து கலை நன்மணி விருதும், 66 வயதுக்கு மேற்பட்ட கலைஞர்களுக்கு கலை முதுமணி விருது இப்படி வழங்கப்பட இருக்குது. வயது மற்றும் கலை புலமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் 15 சிறந்த கலைஞர்களுக்கு பட்டயம், பொன்னாடை மற்றும் பொற்களி ஈடாக கலைமணி இளமணி விருதுக்கு வந்து 4000 ரூபாயும், கலை வளர்மணி விருதுக்கு 6000, கலை சுடர்மணி விருதுக்கு 10000, கலை நன்மணி விருதுக்கு 15000, கலை முதுமணி விருதுக்கு 20000 தொகைக்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட இருக்குது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய விருதுகள், மாநில விருதுகள், கலைமாமணி மற்றும் ஏற்கனவே மாவட்ட கலைமன்றத்தின் விருதுகளை பெற்ற கலைஞர்கள் இந்த விருதுக்கு வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. மேலும் கடந்த ஆண்டுகளில் ஏற்கனவே விருதுக்கு விண்ணப்பம் செஞ்ச கலைஞர்கள் தற்போதும் புதியதாக விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த கலைஞர்கள் விருதுகள் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளமான artandculture.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செய்து அனுப்பலாம், அல்லது தாங்களாகவே விருது வேண்டி கடிதம் எழுதி அதனுடன் வயது சான்று, முகவரி சான்று மற்றும் கலை அனுபவ சான்றுகள் இணைத்து தொலைபேசி என்னோட உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் 870/21 அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் அருகில் திருநெல்வேலி. தொலைபேசி எண் 04-62-290-18-90 என்ற முகவரிக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்குமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஸ்வ மகாஜன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றிரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, இதில் உணவும் அறிவியலும் அப்படின்னு நாம்

பேசியிருக்கிறோம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் உங்களுடைய விருப்பமான பாட்டை கேட்பதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 9:00 இடைவிடா இசை மழை இனிய பாடல்களின் தொகுப்பு. 9:30 இலக்கியச்சாரல், இதில் 10 பாட்டு பகரும் தமிழர் வாழ்வியல். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி KTC நகர் என் ஜெயராமன் அவர்களின் தொகுப்பு பாடல்கள் கேட்கலாம். இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குவோமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சித்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் PR பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழிலாலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து தர இசை. 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இதுவும் கடந்து போகும் என உணர வைத்த அனுபவம் என்று நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு, இதில் பத்மநாபபுரம் அரண்மனை. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, மொபைல் இல்லாத ஒரு நாள் சாத்தியமா என்ற தலைப்பில் தொழில்கள் பேசலாம். 1:00 நலம்தான நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். 1:05 நலம்தானாவில் தொடர்ந்து கோரைக்கிழங்கின் மருத்துவ பயன்கள். நாளை பிற்பகல் 2:00 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 புதுகை தும்பி. 5:02 படமும் பாடலும், இதில் 1970 ஆண்டுகளில் வெளிவந்த படங்கள் பற்றிய தகவல்களோடு அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள். நாளை மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். நாளை 8:05 குக்கு நேர்விருப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாளை தோழியின் கூற்றாக குறுந்தொகை கூறும் கருத்துக்கள். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள். நாம் இதுவரை கேட்டோம் இன்றும் நாளையும் நமது ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அறிவியல் தகவல்களோட திரைசை பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இன்னைக்கு உணவும் அறிவியலும் அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு உயர்ந்த சிந்தனை நம்முடைய தமிழ் சமூகம் சொல்லி வைத்திருக்கு. இன்றைக்கு அந்த சிந்தனையிலிருந்து நாம் மாறுபடாது காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இருக்க வேண்டிய காலம் இருக்குது இல்லையா? அந்த சிந்தனையை தொடர்ந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும். நம்மை போன்ற சக

மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்குமே வந்து உணவு தேவைப்படும் பட்சத்தில் நாம் அவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களை வாழ செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மனிதன் தன்னுடைய கட்டுக்கடங்காத பேராசை அதெல்லாம் விட்டுவிட்டு பிற உயிர்கள் சக மனிதர்கள் மீதான நேசம் எப்போதுமே வளர்த்து கொள்ள வேண்டும். உணவு பொருள் சார்ந்த தொழிலை செய்பவர்கள் மேலும் அதை வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுருவோமா?

நிகழ்ச்சியில் நாம் முதல்ல கேட்ட பாடல் மூலமாக மனிதர்களுடைய அந்த உணவு தேடுதல், அந்த உணவின் மீதான அவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் நம்மை போன்ற இந்த பூமியில் வாழக்கூடிய சக உயிரினங்கள் விலங்குகள் வந்து தங்களுடைய உணவை எப்படி தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. பார்வை மூலமாகவும் வாசனை மூலமாகவும் கேட்டல் மற்றும் தொடுதல் இந்த மாதிரியான ஐம்புலன்களின் உதவியோடு விலங்குகள் வந்து தங்களுக்கான உணவு தேவையை தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்வை சைட் மூலமாக எந்தெந்த விலங்கினங்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கழுகு, புலி, இன்னும் சிங்கம் போன்ற விலங்குகள் வந்து தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இரையை பார்வையால் கண்டறிஞ்சிக்குது. அதுக்கப்புறம் அதற்கான முயற்சியை எடுத்து அந்த இரையை தேடி பக்கத்தில் போய் சென்றடைந்து பிடித்து அதை உணவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நடைமுறை வந்து இருக்குது. இன்னும் மற்ற விலங்கினங்கள் குறித்த அந்த ஆர்வமான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 12 நிமிடங்களில் இணைஞ்சிருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம். கூடவே இனிமையான சூப்பரான பாடல்களும் தான். அடுத்ததான் புலன்களின் உதவியோட உணவு தேடக்கூடிய விலங்கினங்களில் அடுத்ததான் மோப்ப சக்தி மூலமாக ஸ்மெல் மூலமாக எந்தெந்த விலங்கினங்கள் பண்ணுது அப்படின்னா, நாய், நரி மற்றும் கரடி போன்ற விலங்குகள் வந்து பல மைல் தூரத்துலேயும் இருக்கக்கூடிய உணவின் வாசனையை ரொம்ப எளிதாக மோப்பம் பிடித்து செல்லக்கூடிய சக்தி வந்து இறைவன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை பயன்படுத்தி அவைகள் வந்து அந்த உணவு தேடுதல், அதை கண்டடைந்து அந்த உணவை உட்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய அந்த நிலை வந்து இருக்குது. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த பாடல் கேட்கலாமா? இது வந்துட்டே இருக்குது அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் அறிவியல் தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டுட்டு 7:18 எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்ததாக கேட்டல், அதாவது ஹியரிங் மூலமாக எந்தெந்த உயிரினங்கள் உணவை வந்து தேடி போய் கண்டடைஞ்சிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்தை மற்றும் பாம்புகள் வந்து இரைகள் எழுப்பக்கூடிய சிறிய சத்தங்களை கூட அவற்றின் இருப்பிடத்தை அந்த சத்தங்கள் மூலமாக கண்டுபிடிச்சு அவைகளை போய் பிடித்து உணவாக்கி கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். அதனால தான் நாம் கூட ஒரு சில நேரங்களில் பாம்பு காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு தேடுதலில் இரைகள் எழுப்பக்கூடிய அந்த சிறிய சத்தங்களையும் கேட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயங்களால தான்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
3: இது 102.6.

நேரமேளம் 27 நிமிடங்களில் எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். நேர்களை 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்குது. அதில் உங்களுடைய விருப்பமான பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9444336-0794 9434-3607-94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா குரல் பதிவை 10 வினாடிகளுக்குள்ளே பேசி என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அடுத்ததான் அதிர்வுகள் மூலமாக உயிரினங்கள், சில உயிரினங்கள் வந்து உணவு தேடலில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லலாம், சொல்கிறாங்க அறிவியலாளர்கள். அது என்ன அப்படின்னா, சிலந்திகள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் வந்து வலைப்பின்னல் ஏற்படுத்தி, அந்த நெட் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தி அதில் வந்து மாட்டும் பூச்சிகளை வந்து அவங்களுக்கு உணவாக்கிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதன் மூலமாகவும் அந்த உணவு தேடல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. சாட்டை படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம், இணைஞ்சிருங்க.

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: விலங்கினங்கள் எப்படி வந்து உணவு தேடுதலில் ஈடுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய பச்சை பசையில்னு எப்போது நமக்கு மனதுக்கு குளிர்மை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்கள் எப்படி உணவு தேடுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். விலங்குகளைப் போல தாவரங்கள் வந்து உணவை தேடி அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் வந்து அவைகளுக்கு இல்லை. அவை சூரிய ஒளி, தண்ணீர், அப்புறம் பச்சையம் இவற்றை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவை வந்து தாங்களே தயாரிச்சுக்குது.

உணவும் அறிவியலும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அறிவியல் தகவல்களில் பேசிட்டே இருக்கிறோம். எப்படி உணவு தேடுதலில் பல்வேறு உத்திகள் வந்து முக்கியமோ, அதே போல் அந்த உயிரினங்களின் இட அமைப்பு எங்கே அவை வசிப்பிடமாக கொண்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. உயிரினங்களும் அவற்றோட வாழ்விடங்களும் வந்து ரொம்ப கடினமாக இல்லாமல் எளிதாக கூட இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு உயிரினமும் அதன் உயிர் வாழ்வுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தனித்துவமான வாழ்விடத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு வகையான வாழ்விடங்கள் ஏதாச்சும் நான் அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்கள் நம்முடைய பூமி பந்தில் வந்து இருக்குது, பூமியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவற்றுடைய அந்த பன்முகத்தன்மையை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு கேட்போமா? கத்தி திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்து

நேரம் இப்போ 7:45. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். உணவும் அறிவியலும்ல நாம் எப்படி அந்த உயிரினங்கள் வந்து உணவு தேடுது அப்படிங்கிறத தாண்டி அவற்றுடைய அந்த வாழ்விடங்களும் ரொம்ப முக்கியம், அதை நாமளும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு உயிரினத்துடைய வாழ்விடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா அது இயற்கையாக வாழக்கூடிய, உணவளிக்கக்கூடிய, இன்னும் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அல்லது வளரும் இடம் அல்லது சூழலை வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நீர்வாழ் வாழ்விடங்கள் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது, நிலப்பரப்பு மற்றும் வான்வெளி வாழ்விடங்கள் அப்படின்னு பல்வேறு வகையான வாழ்விடங்கள் வந்து இருக்குது. அவை அவற்றின் தேவைக்கு ஏற்ப அவை அந்த வாழ்விடங்களை அமைத்து கொண்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க இல்லையா. நாம அவற்றை வந்து பாதுகாக்க வேண்டியதும் ரொம்பவே அவசியமானது. மான் கராத்தே படத்திலிருந்து அடுத்த பாட்டு கேட்போமா, இதை வந்துட்டே இருக்கு.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேர்களை 8:05 குக்கு நிகழ்ச்சியில நம்முடைய நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் வரப்போகுது. நாமளும் கேட்டு ரசிக்க போறோம். வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பமான பாட்டு என்னென்னு. 9444336074 9443336074. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, இதுக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைனா 10 வினாடிகளுக்குள்ளே பேசி எந்த பாடல் எந்த திரைப்படம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. அறிவியல் தகவல்களோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இனிமையான பாடல்களும் கேட்டோம். உணவும் அறிவியலும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசினோம். மற்ற உயிரினங்கள், பொதுவாக நம்ம உணவும் அறிவியலும் அப்படிங்கும்போது மனிதர்களுடைய உணவு குறித்து நமக்கு தெரியும். ஆனால் மற்ற உயிரினங்கள் எவ்வாறு உணவு தேடுது, அவங்களுடைய வாழ்விடங்கள் வந்து எப்படி அவங்க வந்து பராமரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை மாதிரி நாமளும் அவற்றோட இடங்களை வந்து அவை பராமரிப்பதற்கு நாம் உதவணும். அதை சேதப்படுத்தாமல் இப்போ நம்ம காடுகளுக்கோ இல்லைனா அனுமதிக்கப்பட்ட சுற்றுலாத்தலங்களுக்கோ போகிறோம் அப்படின்னு வைங்களேன், அங்கே

தகுளி போன்ற பிளாஸ்டிக் வகையான பொருட்கள்லாம் கொண்டு செல்லாமல் அப்படி கொண்டு சென்றாலும் பத்திரமாக நம்ம அதை திரும்ப கொண்டு வந்துடணும், அவங்கே போட்டுட்டு வராமல் இருக்கிறது. இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறது மூலமாக கூட அவற்றுக்கு நம்ம உதவலாம். ஓகே, நிகழ்ச்சி நிறைவு பாடல் கேட்போமா? பவர் பாண்டி படத்திலிருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுதுறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார்.

எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவிக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது இந்த பக்கமா போனா தூறுது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
1: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
3: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
4: கொக்கு நேர் விருப்பு பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாச்சு. நேரங்களில் உங்களோட விருப்பமான பாடலை கேட்கக்கூடிய நேரம் இது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். 9443-60794 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. 9443-36-07-94 அப்படிங்கிற இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. இதில் மெசேஜ் அனுப்புங்க, என்ன பாட்டு வேணும், உங்களோட பெயர் விவரங்கள், எந்த படத்துலேருந்து எந்த பாடல் அப்படிங்கிறதையும் சொல்லி நீங்கள் அனுப்பலாம். இல்லைனா விவரங்கள்லாம் சொல்லி குரல் பதிவு 10 வினாடிகளுக்குள்ளே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. வாங்க, மொதல் பாடல் இன்றைக்கி யாருக்கானதுன்னு பார்ப்போம். ரெட்டைக்குளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. லோகேஸ்வரன், பொண்ணுத்தாய் இவங்களுக்காக பண்ணையாரும் பத்மினியும் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்கலாம் நம்ம.

0: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரோடதுன்னு நாம கேட்போம். குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, பாடல் நாம போய் கேட்கலாம்.
1: பூவரசன் என்ற திரைப்படத்திலிருந்து புட்டு வச்ச கிளியே எட்டிப்பாரு வெளியே என்ற பாடலை இரவு வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்துரை முருகன். நன்றி.
0: நேர்களை உங்களோட விருப்பமான பாட்டும் கேட்கணுமா, இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா குரல் பதிவு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நினைச்சிருக்கிறோம். ஆகாஷவாணி, திருநெல்வேலி வானொலி, எஃப்எம் ரெயின்போ 102.6.

8:19 நாம் இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களுடைய விருப்பமான பாடல்கள் வந்துட்டே இருக்கு. நான் உங்கள் மகாராஜா பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், யாருன்னு பார்த்தோன்னா மாயமான் குறிச்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து வீரமணி பாட்டு கேட்டிருக்காங்க. எந்த படத்தில் இருந்துன்னா அரண்மனை கிளி மூவிலிருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு சாங் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பாடல் இதை வந்துட்டே இருக்குது.

0: குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் குரல் பதிவு அனுப்பி கேட்டிருக்காங்க. யார் இந்த பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்போமா?
1: வணக்கம் சார், நான் திருவனந்தபுரத்துலேருந்து குமார் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பணக்காரன் படத்துலேருந்து, நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பெருவலங்க இங்கு வாழணும். இந்த பாட்டு போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.

ஒப்புக்கொண்டே விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க மதி குகன். சேரன் மகாதேவியிலிருந்து அவங்களுக்காக கும்மிப்பாட்டு அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

நேரம் 8:30 நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்பில் தொடர்ந்து நாம் குக்கு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 8:35 இணைந்திருக்கிறோம் குக்கு நேர விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட. 94 43 36 07 94 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில், இல்லைனா குரல் பதிவு 10 வினாடிகளுக்குள்ளே பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஓகே வாங்க, அடுத்த பாடல் யாருடையதுன்னு கேட்போம். குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, கேட்கலாம் நம்ம.
2: ஹலோ, நான் மீனாட்சிபுரத்துலேருந்து யலினி பேசுகிறேன். எனக்கு விஸ்வாசம் படத்துலேருந்து கண்ணான கண்ணி அந்த சாங் ப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.
1: அவங்க கிட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, உங்களுடைய விருப்பமான பாடலும் கேட்கணுமா இப்போவே மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கள்.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஆலங்குளத்திலிருந்து இசக்கி அம்மாள் அவங்களுக்காக அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போகிறோம். மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்காங்க.

நேரம் 8:45 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சு நேர்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, கரூர்லேருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவங்க எல்லாருக்காகவும் என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வருதுன்னா, மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஜெயந்தி சுரேஷ் திசைன் வழியிலிருந்து, அவங்களுக்காக திருப்பாச்சி படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:01 PM. எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசைமலையில் இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் கேட்டு ரசியுங்கள்.

இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 9:30. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இலக்கிய சாரல். இன்னைக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10 பாட்டு பகரக்கூடிய தமிழர் வாழ்வியல் என்ன? சங்க இலக்கியமான பாட்டும் தொகையும் தமிழர்களுடைய பழந்தமிழ் இலக்கியம். தமிழ் மொழி செம்மொழி தகுதியை பெறுவதற்கு காரணமாக பல இலக்கியங்கள் இருந்திருக்கு. அதில் இவையும் முக்கியமானது. செவ்விலக்கியமாக கருதப்படக்கூடியது. பிற்காலத்தில் வந்த காப்பிய மரபிற்கு அடிப்படையாக அமைந்ததும் இந்த நூல்கள் தான். ஆற்றுப்படை நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் அப்படின்னு சொல்லி 10 பாட்டில் இடம்பெற்றுள்ளது. இலக்கியங்களை 3 பெரும் பிரிவுகளாக கூட பகுத்து சொல்லுவாங்க. சங்க காலத்தில் சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா, குறிஞ்சி, பாலை முதலிய 5 வகை நிலங்களில் தலைமக்கள், பொதுமக்கள் அப்படின்னு 2 பிரிவு மக்கள் மட்டும் இருந்திருக்காங்களாம். பெரிய நகரங்களில் மட்டும் அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், பல வகை தொழிலாளர்கள் அப்படிங்கிற பிரிவினர் வந்து இருந்திருக்காங்க. இவை யாவும் தொழில் பற்றியும் நிலம் பற்றியும் பண்பு பற்றியும் உண்டான பிரிவுகள் தான் மட்டுமே தவிர, பிறவை பற்றியோ சாதி பற்றியோ அந்த கால சமூகத்தில் வந்து நிலவவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. நில அடிப்படையிலேயே மனிதர்களுடைய அந்த பிரிவு வந்து காணப்பட்டிருந்திருக்குது. அந்த பின்புலத்திலிருந்து தான் அவர்களின் உணவு முறை எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளெல்லாம் நிறைய போகுது. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம், இணைந்திருங்கள்.

9:36 இணைந்திருக்கிறோம். இலக்கேச்சாரல். மலையும் மலை சார்ந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் குறிஞ்சி நில மக்கள். இந்த மக்களுடைய அன்றாட உணவு முறை என்னவாக இருந்திருக்குன்னா, தினை முதலிய மலை தானியங்களும் கிழங்கு, பழம், தேன் முதலியனவும் வந்து சொல்கிறாங்க. இன்னும் அவர்களுடைய இல்லத்தில் சமைக்கும் ஒரு வகை உணவுக்கு தோப்பி அப்படின்னு கூட பெயர் சொல்கிறாங்க. சிறப்பு நாட்களில் நெய் மிக்க உணவு வந்து உட்கொண்டிருக்காங்க அப்படின்னு குறிஞ்சி பாட்டு சொல்லுது. பரிசல் பெற்று வந்த கூத்தன் பெறப்போகும் கூத்தனுக்கு ஆற்றுப்படுத்துவதாகவும் அமைந்திருக்குது. வெண்ணல், சென்னல், சாமை, கடமான், பன்றி, ஆட்டு மாமிசம், உடுப்புக்கறி ஆகிய உணவுகளின் தன்மையை மலைப்படுக்கடாம் வந்து சொல்லுது. எயினர்கள் களர் நிலத்தில் வளரக்கூடிய ஈச்சம்பழம் போன்று மேட்டு நிலத்தில் விளைந்த நெல் சோற்றினை வேட்டையாடி கொண்டு வந்த கரியோடு உண்டதாக பெரும்பான்மை படை வந்து சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து.

அடுத்ததாக முல்லை நில மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியில் வாழும் மக்கள் முல்லை நில மக்கள்னு நமக்கு தெரியும். இவர்களுடைய உணவு வந்து தினைச்சோறு இருந்திருக்கு, வரகுச்சோறு, கூழ், பால், இறைச்சி முதலியன இருந்திருக்கு. பார்க்கூழே இவர்களுடைய முக்கிய உணவாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கூலார் கோவலர் அப்படின்னு இந்த பகுதியின் அந்த குறுநில மன்னனை வந்து அழைத்திருக்காங்க. இவர் தமது உணவுடன் அவரை புழுக்கினையும் சேர்த்து கொள்வர் அப்படின்னு பெரும்பான்மையான படை வந்து சொல்லுது. முல்லை நில சீரூர்களில் வாழ்ந்தவர்கள் வரகரிசி சோறும் அவரை பருப்பும் கலந்து செய்த கும்மாயம் என பெயர் பெற்ற உணவை வந்து உண்டனர் அப்படின்னு பெரும்பான்மையான படை 192 195 பாடல்களில் சொல்லுது.

இணைந்திருக்கிறோம். நாம இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோடு 9:46 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1191 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் 10 பாட்டு பகரும் தமிழர் வாழ்வியல் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா மருதநல மக்கள் பொறுத்தவரையிலும் மருதநலத்தில் வாழும் மக்கள் வயல்கள் நிறைந்த விளைந்த நெல் கொண்ட பகுதியில் இருந்திருக்காங்க. வாழை மீன், நண்டு, அரிசிச்சோறு போன்றவற்றை உணவாக சமைத்து உண்டு வந்திருக்காங்க. பண்டை தமிழர் தாம் வாழ்ந்த நில இயல்பிற்கு ஏற்ப வாழ்க்கையை வந்து அமைச்சிருந்திருக்காங்க. மாமிச உணவு தமிழர்தம் வாழ்வில் முக்கிய உணவாக சில காலகட்டங்களில் வந்து இருந்து வந்ததும் புலப்படுகிறது பாடல்கள் மூலமாக. உழவர் மகளிர் வரும் விருந்தினரை தம் தலைவர் இல்லத்தில் இல்லாத நிலையில் பிள்ளைகளை கொண்டு உபசரிக்க செஞ்சுருக்காங்க. உலக்கையால் குற்றி எடுத்த அரிசியலை செய்த வெள்ளிய சோற்றுடன் நண்டும் பீர்க்கங்காயும் கலந்த கலவை கறிகளை உண்பார் அப்படின்னு சிறுபான்மையாற்று பாடல் வந்து சொல்லுது.

கடலும் கடல் சார்ந்த நிலப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் வந்து நெய்தல் நில மக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மக்களுடைய அன்றாட உணவாக அரிசி கூழ், மீன் சொட்டுகள் முதலியவெல்லாம் இருந்திருக்குது. கூழை பரந்த பாத்திரங்களில் விட்டு ஆற்றி உண்பதாக பெரும்பானாற்றுப்படை அடிகள்லையும் சிறுபானாற்றுப்படை பாடல் அடிகள்லையும் கூட வந்திருக்குது. இன்னும் காவிரி பூம்பட்டினத்து மீனவர் கடல் இரா, வயல் ஆமை ஆகிய இரண்டையும் பக்குவம் செய்து உண்டனர் அப்படின்னு பட்டினப்பாளை அடிகள்லையும் குறிப்பிடுது.

உணவு முறையின் ஒரு பகுதியாக சிறப்பான விருந்தோம்பல் பண்பும் இருந்திருக்குது. இது பற்றி பத்து பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. மகளிர் தம் இல்லத்திற்கு வரும் விருந்தினரை தம் பிள்ளைகளை கொண்டு முறை சொல்லி அழைக்க சொல்லி அவர்களுக்கு வேண்டுமென நல்கி உபசரித்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பாடல்களும் ரொம்ப அழகாக சொல்லுது. நிறைய பாடல் நாம் கேட்கலாம். மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கின்றோம். கார் நிறைய இரவை இனிய கானங்களால் நிறைக்க வருகின்றது. சுகமான ராகங்கள், நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழியாக. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் யாருடைய கடித தொகுப்பு பாடல்கள் கேட்க போகிறோம்னா, திருநெல்வேலி கேடிசி நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு தான் இடம்பெறப்போகுது. சுகமான ராகங்கள் பாடல் தொகுப்பிற்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை தொகுத்து எழுதி அனுப்பியுள்ளேன், ஒலிபரப்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய முகப்புரையை வந்து முடித்துக்கிட்டாங்க. பரதநாட்டிய பாடல் தொகுப்பு இது அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறாரு. முதல் பாடலே 1944 வெளிவந்த ஹரிதாஸ் படத்தில் இடம்பெற்ற பாடல். 3 வருடங்கள் திரையில் ஓடிய படம் தியாகராஜ பாகவதர் பாடியது. நின் மதிவதனமும் நீள் வெளியும் கண்டு என் மதி மயங்கியது, மன்மத லீலையை வென்றது உண்டோ. அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க, கேட்கலாம் நாம.

நேயர் விருப்ப தொகுப்பில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. கொடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் வரும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆடலுடன் பாடலை கேட்ட அந்த பாடல்

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல்கள், கடிதம் வழி. அதில் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி கேடிசி நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல்

கேட்டிருக்காங்க. நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு பாடல், ஆடாத மனமும் உண்டோ அப்படின்னு இருவரும் பாடல்னு சொல்லியிருக்காங்க. கேட்போம் நாமும்.

நேரம் இரவு 10:19. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இரவை இனிமையாக்கும் இன்னிசை பாடல்கள் கேட்டிருக்காங்க நம்முடைய நேர்வரப்பு தொகுப்பாக. இன்னைக்கு திருநெல்வேலி கேடிசி நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பில் அடுத்த பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கோவிலில் ஆடும் நடனமங்கையோடு அருணகிரிநாதர் பாடுவதாக உள்ள பாடல். டிஎம் சவுந்தரராஜன் அருணகிரிநாதராக நடித்த படம். இளமை இருக்கும் எழில் நிறைந்திருக்கும் பாடல் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டே இருக்கு.

அடுத்த பாடல் அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஆட பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேட பிறந்தவளே பாடிவா, ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற பாடல் கேட்டிருக்காங்க. நாமளும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 10:27. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். திருநெல்வேலி KTC நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பில் அடுத்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. காற்றினில் மிதப்பவளோ, புதிதாய் கற்பனையில் உதிப்பவளோ. நாயகன் தான் விரும்பும் பெண்ணை நினைத்து நாயகன் பாடும் பாடல்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்த பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கணவன் வீணை மீட்டிப்பாட மனைவி ஆடும் பாடல். நிலவின் நிழலோ உன் வதனம், மின்னும் நிலை கண்ணாடியோ உன் வதனம் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளோடு சேர்த்து சொல்லியிருக்காங்க. பாடல் நாம் கேட்கலாம்.

அடுத்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இது போட்டி நடன பாடல். பாடலின் நடுவே பி எஸ் வீரப்பா அவர்கள் பேசும் வசனம் இன்றளவும் எல்லோராலும் ரசிக்கப்படுகின்றது. சாதுரியம் பேசாதடி, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி என்று வைஜெயந்திமாலா அவர்கள் பாட பதிலுக்கு பத்மினி அவர்கள் பாடுவதாய் உள்ள பாடல். இனிமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நாம் கேட்கலாம்.

10:43 ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். இன்னைக்கு நேர் விருப்ப தொகுப்பாக திருநெல்வேலி கேடிசி நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, மாதவி பெண்மையிலால் தோகை விரித்தாள் என்ற பாடல் நாம் கேட்கலாம்.

பதனி சனித தனத ஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பமதனகு ஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரி

10:49 சுகமான ராகங்கள். அடுத்த பாடல் நேயர் கேட்டிருக்காங்க, கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து. தன் மனதில் நினைத்த பெண்ணை நாயகன் வர்ணித்து பாடும் பாடல். நடை தேர்தானோ, சிறு ஆவாரம் பூ நீதானோ, பாடல் மாஞ்சோலை கிளிதானோ வந்துட்டே இருக்கு, நாம் கேட்கலாம்.

0: இருந்து. இவர் ஆடுவதை தன் சக கலைஞர்கள் மத்தியில் மறைந்து நின்று பார்ப்பதை பார்த்து பாடும் பாடல். எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னையல்லால் வேறு யார் அறிவார் என்ற பாடல் அது. டி சுசிலாமா பாடிய பாடல் இதோ வருகின்றது. நேர் விருப்ப தொகுப்பாக இன்றைக்கு திருநெல்வேலி கேடிசி நகர் என் ஜெயராமன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகதான் தகத

அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து. பி பானுமதி அவர்கள் பாடியது அண்ணனடை பெண்ணுவதேன் கன்னி இளமானே. அந்த பாடல் நாம் கேட்கலாம். இதோ

நேர்களே, ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் நிறைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இப்போ கேட்கலாம் திரை கானம். திருடா திருடா திரைப்படத்துக்காக அனுபமா சுரேஷ் பீட்டர்ஸ் பாடிய பாடல்.

0: நேர்கள் இதுவரை திரைக்காணம் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: body teams of the two navies. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். நேர்களே, எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். திருடா திருடா மறுபடியும் ஏர்போர்ட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் திருடா திருடா திரைப்பட பாடல், கே எஸ் சித்ரா மனோ உன்னிமேனன் பாடியது.

அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்திர பாடிய பாடல். ஏர்போர்ட் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஹிமாக்ஷி பவார். பார்லிமெண்ட் ஹஸ் பாஸ் த டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வித் ராஜ்யசபா ரிட்டர்னிங் இட் டு லோக்சபா ஆஃப்டர் டிஸ்கஷன் யெஸ்டர்டே. தி லோக்சபா ஹேஸ் ஆல்ரெடி பாஸ் த பில். யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஹேட் மூவ் த பில். The bill seeks to amend the payment and settlement

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலை வரிசை. நாம் இப்பொழுது கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரோஜா திரைப்பட பாடல்களை கேட்கலாம். மின்மினி பாடிய பாடலில்

0: அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.
1: ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் எந்த சத்தம்?

ஒலித்த பாடலை பாடியவர் ஹரிஹரன். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை. ஜிக்கியின் குரலில் ஒலிக்க வருகிறது

செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம்,

நேரம் 2:45. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

இதுவரை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நீங்கள் கேட்டீர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை.

ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் இப்பொழுது 3:10. நாம் கேட்கலாம் இனிய ராகம். பண்டிட் ஜிதேந்திர அபிஷேகி அவர்களின் பாட்டு கேட்போம்.

ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 4:10. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம், நாகஸ்வர இசை. சூளகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஸ்ரீமன் நாராயணா, பௌளி ராகம், ஆதிதாளம், அன்னம்மாச்சாரியார் கீர்த்தனை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாதிஞ்சேனே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆரபிராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரலட்சுமி நமோஸ்துதே, கௌரி மனோகரி ராகம், ரூபக தாளம், மைசூர் வாசுதேவாச்சாரியார் இயற்றியது.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஸ்ரீசக்கர ராஜ ராகமாலிகா ஆதிதாளம் அகஸ்தியர் ஏற்றியது.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சோழகிரி எஸ் நந்தீஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். திருவள்ளிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில்.

ஆகாஷ்வாணி சென்னை. நேரம் 5:10. 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை நாம் கேட்கவிருப்பது புலரும் பொழுது. முதலாவதாக சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில்

மகாமரை சரிக மகா கணபதி. பனி சரி ச நினிபம சரிக மகா கணபதி. நிப்ப நிப்பம் மாறி சரி சமசபசனி மகா கணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சம பமரி சரி சரி கமரி சரி சரி சிபம நிபனி பனி பனி பம பனி பனி பனி பி சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி க மம ப க மம பம பனி பனி சரி சனி பம சரி க மகாணபதி. மனச ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவா.

தொடர்வது. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், சித்ரா ஆகியோர் குரல்களில் ஒலிக்கிறது.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் ஆகியோர் பாடிய பாடல்.